5:38. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணி கிருஷ்ணசுவாமி பாடிய லக்ஷ்மி கவச்சம்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவாக லதா மாலதி பாடிய ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நள்ளிரவிலிருந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, ஆஸ்வின மாதம் 23 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 28 நாள். 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 தேதி வியாழக்கிழமை. இது ரெயின்போ பண்பலை 101.4. இனி இன்றைய ஒலிபரப்பை இனிதே கேட்கலாம். தொடர்வது குரலமுதம்.

0: சான்றாண்மைக்கு உரைகள் எதுவென்றால், தமக்கு சமமில்லாதவரிடத்து தோற்க நேரிட்டாலும் அதனையும் ஒத்துக்கொள்ளும் பெருந்தன்மையே ஆகும். குறள் எண் 986, அதிகாரம் சான்றாண்மை.
1: சால்விற்கு கட்டளையாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல்.
0: சான்றாண்மைக்கு உரைகள் எதுவென்றால், தமக்கு சமமில்லாதவரிடத்து தோற்க நேரிட்டாலும் அதனையும் ஒத்துக்கொள்ளும் பெருந்தன்மையே ஆகும். குறள் எண் 986, அதிகாரம் சான்றாண்மை.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்ஷீர் சிங், நிஷ்சல் சன், தேவ்ரூபா ரேலியா, தன்வீர் ரெட்டி, ஷைனா மணிமுத்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: பக்தி நேரம்.

2 மணி 2 நிமிடம் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இந்த அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்ற இந்த அழகான வாசகத்தை நினைவில் ஏந்தி கொண்டு பக்தி நேரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்போமா? இதோ உங்களுக்காக விநாயகர் பாடல் சித்ராவின் குரலில். கேட்டிணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேரம் காலை 6 மணி 7 நிமிடம். நம்முடைய கனவுகளை லட்சியங்களை அடைய இடையிலுள்ள தடை கற்களை உடைக்க வேண்டும் என்ற வரிகளை படித்த ஞாபகம்.

ஆக நம்முடைய கனவுகளை இலக்குகளை அடைய நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும். தொடர்ந்து முயற்சி எடுப்போம் நம்முடைய கனவுகளையும் இலக்குகளையும் அடைய. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நீங்கள் கேட்கவிருப்பது இதோ உங்களுக்காக.

பாம்பே சகோதரிகள் குரலில் ஒரு அழகான பக்தி பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 6:17. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மிகவும் அழகாக இருக்க செலவு செய்ய வேண்டியதில்லை, சிரித்தாலே போதும். கோடி ரூபாய் கொடுத்து ஒப்பனை செய்து நாம் நம்மை அழகாக காட்டுவதற்கு நிகரானது ஒரு சிறிய சிரிப்பு. ஆக மனதில் கவலைகள் இருந்தாலும் சிரி என்று சிரல். ஆக சிரிக்க சிரிக்க நம் துன்பமெல்லாம் பறந்து போகும். நாமும் சிரிப்போம், மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

ஒருவனின் சாதாரண செலவுகள் அவன் வருவாயில் பாதியளவில் இருக்க வேண்டுமா? செலவு செய்யும்போது பார்த்து செலவிட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வரிகள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் புஷ்பவனம் குப்புசாமி குரலில்.

6:28 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பக்தி பரவசமான பாடல்களை கேட்டுக்கொண்டே நான் சொல்லும் வரிகளையும் யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்த பாடல் உங்களுக்காக TM சவுந்தரராஜன் குரலில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் பக்தி பரவசமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 6:36. பேசும் முன் கேளுங்கள், எழுதும் முன் யோசியுங்கள், செலவழிக்கும் முன் சம்பாதியுங்கள், முதலீடு செய்யும் முன் விசாரியுங்கள், எதையும் செய்யும் முன் நிதானியுங்கள், ஓய்வு பெறும் முன் சேமியுங்கள், நாம் மறைவதற்கு முன் தர்மம் செய்யுங்கள். ஆக இந்த விஷயங்களை நாம் ஒவ்வொன்றாக பின்பற்றினாலே நாம் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நடக்கும். இந்த அழகான காலை பொழுதில் நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நம் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். என்றாவது ஒரு நாள் நம் நினைவுகளுக்கு வலுவூட்டி நினைவுகள் ஒரு நாள் நனவாகும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஐயப்பன் பாடல். இது உங்களுக்காக.

இது.

0: நேரம் 6:55, தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட தனஞ்சயனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் தொடங்கும் வேளை. ஐப்பசினாலே அடைமழை இருக்கணும். இப்போதெல்லாம் மழை பெய்தாலே போதுமானது. அடைமழைங்க, ஆனாலும் மழை காலம், குளிரும் அடிக்கும், சளி காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள், வயசுல பெரியவங்க எச்சரிக்கையா இருக்கணும். இதற்கு ஓர் அருமருந்து வில்வம். வில்வ மரத்தின் இலை, வேர், பழம், விதை அனைத்தும் மருத்துவ பயன்களை தரக்கூடியது. எல்லா இடத்திலையும் வளரும் தன்மையுடையது. இலையுதிர் மரவகை. தொடர்ந்து தாக்கும் அதிக ஜுரத்தை குணப்படுத்த 200 வில்வ இலைகளிலிருந்து சார் எடுத்து அதை 1/3 வர்ற மாதிரி சுண்ட காய்ச்சி அதோட கொஞ்சம் தேன் கலந்து தினமும் 2 வேளை சாப்பிட்டா போதும். இமயமலை அடிவாரத்திலிருந்து குமரி வரை நாடெங்கும் காணப்படும் மரம் வில்வ மரம். வெண்ணெய், வில்வ பழம், கொஞ்சம் சர்க்கரை கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா புத்தி கூர்மையாகும், தேகம் பளபளப்பாகும். வில்வ இலை மலச்சிக்கலை போக்கும், உடல் நரம்புகளை வலுப்படுத்தும். மனநோய் உள்ளவர்கள் தினமும் சில வில்வ இலைகளை மென்னு சாப்பிட்றது நல்லது.
2: தனஞ்சயனையா,
3: நீங்க வில்வ மரம் பார்த்துருக்கீங்களா? உங்க வீட்டில் இடம் இருந்தா ஒரு வில்வ கண்ணு வாங்கிட்டு வந்து வைங்க. மழை காலத்தில் பட்டுன்னு பச்சை பிடிச்சி வளர்ந்துடும். வில்வ இலைகளுக்கு நுரையீரல் சம்பந்தமான நோய்களை தீர்க்கும் மருத்துவ குணம் இருக்கு. நாள்பட்ட இருமல், சளி, நெஞ்சில் கபம் சேருதல், ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு ஆளானவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 7-8 வில்வ இலைகளை நல்லா மென்று சாப்பிட்டா நல்ல குணம் தெரியும். வில்வ பழத்தில் புரதச்சத்து, தாது உப்புக்கள், மாவுச்சத்து, சுண்ணாம்பு, இரும்பு, கொழுப்பு சத்து எல்லாம் இருக்குதான். இது சுவையாக இருக்கும், அப்படியே சாப்பிட்லாம். வயிற்றுப்போக்கு, சீதபேதிக்கு வில்வ பழம் சிறந்த மருந்து. வில்வ பழத்திலிருந்து ஜாம், பழச்சாறு, பழக்கூழ், பானங்கள், இனிப்புகள் போன்றவற்றை தயாரித்து சாப்பிடலாம். வில்வ பழ விதைகளிலிருந்து வில்வ தைலம் என்ற எண்ணெயும் தயாரிக்கலாம். காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் சதுர்வேதமங்கலம் என்ற கிராமத்தில் இருக்கும் உருவமழகிய நம்பி பெருமாள் கோயிலின் ஸ்தல விருட்சமாக இருக்குது வில்வ மரம். திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் விராலிமலை முருகன் கோயிலுக்கும் இதுதான் ஸ்தல விருட்சம். வில்வ மரத்தின் இலை கூட்டிலை, மூவிலை அல்லது 5 இலை கொண்டது. இதை மகாவில்வம் என்பர். கூட்டிலையின் சிறிய இலைகள் நீள்வட்டமானது, ஈட்டி வடிவமானது. மனித உடலில் உள்ள இரத்தத்தை தூய்மை செய்கிறது, சிவப்பு அணுக்களை அதிகரிக்க செய்கிறது. வயிற்றில் தோன்றும் பாதிப்புகளான அஜீர்ண கோளாறு, வாயு தொல்லையை விரைவில் அகற்றும் தன்மை கொண்டது. வில்வ பழத்தின் தோலை தலையில் ஏற்படும் வழுக்கையை அகற்ற பயன்படுத்தலாம். மறுபடியும் அந்த இடத்துல முடி வளர வாய்ப்பு இருக்கான். வில்வ பழத்தின் தோலை லேசா தீயிலிட்டு சுட்டு வழுக்கை உள்ள இடத்துல தேய்க்கணும், பலன் தெரியும். 100 ஆண்டுகளான வில்வ மரத்தின் இலைகள் கொடிய தோல் நோயையும் குணப்படுத்துமா.

0: வாத்தியார் தனஞ்சயன் ஐயா.
1: மரத்தின் மகத்துவத்தை பார்த்தீங்களா? சும்மா ஒரு மரக்கன்று வைங்க, நமக்கு தேவையான பிராணவாயுவை வாரி வாரி வழங்கும்னு சொல்கிறோம். இது போன்ற மதிப்புமிக்க மரங்களை வளர்த்தால் நோய் நொடியெல்லாம் நம்மளை அண்டாமல் பார்த்துக்கலாம். ஒரு பிடி வில்வ இலைகளை தண்ணியில் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இலைகளை எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் குடித்தா தீராத வயிற்று வலி தீரும், உடல் நலம் பெறும். பாதி கனிந்த வில்வ பழத்தின் சதையை நல்லெண்ணெயில் 1 வாரம் ஊற வச்சு உடம்புல தடவி குளிச்சா சரும நோய், உடம்பு எரிதல் ஆகியவை குணமாகும். வில்வ பழத்தை தொடர்ந்து உபயோகித்து வந்தால் சர்க்கரை வியாதியும் கட்டுக்குள் இருக்குமா? இவ்வளவு அற்புதமான மரம் வில்வ மரம். சிவபெருமானுக்கு விருப்பமான வில்வ மரத்தை வீட்டில் வளர்த்து வழிபட்டால் அவரது நண்பரான குபேரன் வீட்டுக்குள் வந்து விடுவாராம். வில்வ இலைகள் சிவனாகவும், முட்கள் சக்தியாகவும், காய்கள் குபேரனது நிதிகளாகவும் சொல்லப்படுகின்றன. ஆக வில்வ மரத்தை வீட்டில் வளர்த்தால் காசு, பணம், துட்டு வீட்டில் குவியும்னு ஒரு நம்பிக்கை. காசுன்ன உடனே என்ன கிளம்பிட்டீங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது நவசக்தி நாயகியர் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி பகுதி 5. வழங்குபவர் பேராசிரியர் சொற்பொழிவாளர் முனைவர் எஸ் கீதா பழனி. தொகுப்பு ஆர்ஜே ரேகா.
4: சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளினுடைய சிறப்புகள் மகத்துவங்கள் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சொற்பொழிவாளர் மற்றும் பேராசிரியர் முனைவர் சங்கீதா பழனி அவர்கள். அவரோடு தொடர்ந்து நாம் பேசுவோம். மேம், இப்ப 4 நாட்கள் பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னைக்கு நாம நவராத்திரியினுடைய 5ஆம் நாள்ல இருக்கும். இன்றைய தினத்திற்கான மகத்துவம் பத்தி சொல்.
5: 5ஆம் நாள் ரொம்ப சிறப்பா நம்ம நவராத்திரியை கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு மோகினியினுடைய வடிவமாக அம்பாள் காட்சி தருகிறாள். கிரியாசக்தியினுடைய 2வது நாள் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு திதி பஞ்சமி. கடல மாவால இன்னைக்கு பறவை கோலம் போடுவாங்க, அது இன்னைக்கு ரொம்பவே விசேஷம். அதுக்கப்புறம் வாசனை தைலத்தால அலங்காரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு வாசல்ல பண்ண வேண்டிய அலங்காரம், சுவாமிக்கு முன்னால பண்ண வேண்டிய அலங்காரங்கள். இன்னைக்கு அம்பாளுக்கு பிடித்தமான மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பாளுக்கு மலர்கள்னாலே பிடிக்கும், பாரிஜாதம், கதம்பம், மனோரஞ்சிதம், இப்படி வாசனை தரக்கூடிய எல்லா மலர்களையும் அம்பாளுக்கு இன்னைக்கு சாத்தலாம். இன்னைக்கு நைவேத்தியம் அப்படின்னு சொன்னோம்னா ததியோதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ததியோதனம்னா தயிர் சாதம். இன்னைக்கு அதுதான் சிறப்பு. மற்ற நாள்லாம் அது அடிஷனலா இருந்திருக்கும், இன்னைக்கு அதுதான் பிரதானம். தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், பருப்பு வடை, பாயாசம், அதுக்கப்புறம் பூம்பருப்பு சுண்டல், இதெல்லாம் இன்னைக்கு என்ன சர்க்கரை பொங்கல் எல்லாத்தையும் நம்ம நிறைய செய்யணும்னு நினைச்சா எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா இன்னைக்கு பிரதானம்னு பாத்தீங்கன்னா தயிர் சாதம், பிரதானமான பிரசாதம். இப்படி அம்பாளுக்கு பிடித்தமான உணவு. இன்னைக்கு பாட வேண்டிய ராகம் பந்துவராளி ராகம், ரொம்ப அழகா பாடலாம். அதுக்கப்புறம் பழத்துல பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் இன்னைக்கு விசேஷம். இப்படியெல்லாம் நம்ம இறைவனை வணங்கும் போது இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம விரும்பக்கூடிய அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற 5ஆம் நாளுக்கு உரிய சிறப்பு. 51 சக்தி பீடங்கள் இருக்கு இல்லையா, அதுல பராசக்தியினுடைய கருவறை. அந்த கருவறையில இருந்து வந்த குழந்தைகள் தான் நாம. நம்ம அவளுடைய குழந்தைகள். நம்ம எங்க போனோம்னாலும் அவகிட்ட பர்மிஷன் கேட்கணுமா வேண்டாமா? அரசு வேலையில இருக்கோம், வெளிநாட்டுக்கு போனோம்னா NOC வாங்கணும், நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் இருந்தாதான் போக முடியும். அது போல அம்பிகையை நம்ம நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான், நம்ம என்ன பண்றோம்னு பார்த்துட்டு தான் நம்ம வீடு பேர் கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிப்பா. அப்போ வீடு பேர் அடையணும்னா அம்பிகை கிட்ட NOC வாங்கணும். நாம அந்த நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் அதை எப்படி வாங்குறது? வாங்கியிருக்காங்க ஏற்கனவே. ஆதிசங்கரர் துறவரம் போறதுக்கு முன்னாடி தன்னுடைய தாய் ஆரியாம்பிகிட்ட அனுமதி வாங்கினார், அது NOC. விவேகானந்தர் துறவரம் போறதுக்கு முன்னாடி தன்னுடைய தாய் கிட்ட அனுமதி வாங்கினார், அதுவும் NOC. அப்போ நம்ம அந்த NOC வாங்கணும்னா என்ன பண்ணணும் பாருங்க. குழந்தைய தொட்டில போட்டிருக்க அம்மா, அது தொட்டில அசிங்கம் பண்ணிடுச்சு. ஒன்னு அம்மா வந்து ஓடி வந்து அதை சரி பண்ணுவா, அப்பா பக்கத்திலேயே இருப்பார், பண்ண மாட்டாரு. ஏ இங்க வாத பாரு, குழந்தை என்ன பண்ணிருக்கு பாரு, அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஒன்னு எல்லாத்தையும் தொடச்சு எல்லாம் குழந்தைய நல்லா தொடச்சு பவுடர் போட்டு கொடுப்பா அம்மா. ஒன்னு அப்பா தூக்கி ஜம்முன்னு மடியில உட்கார வச்சுப்பாரு. அது திரும்பி ஏதாவது பண்ணிடுச்சுன்னு வைங்க, உடனே இங்க இங்க வா, இங்க வா வா, பாரு பாரு அது என்ன பண்ணிடுச்சு, தொடவா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கூட அவர் தொடைக்க மாட்டாரு, அம்மா தான் வந்து தொடச்சு பவுடர் எல்லாம் போட்டு விபூதி வச்சு விட்டு குழந்தைக்கு நல்லா அலங்காரம் பண்ணி கொடுத்தவொடனே அப்பா ஜம்முன்னு எடுத்து வச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்துப்பாரு குழந்தையோட. அது போல இந்த உலகத்துல நம்ம எல்லாம் அம்பாளுடைய குழந்தைகள் இல்லையா? நமக்கு ஆணவம், கண்மம், மாயை

0: மூணு அழுக்கு நம்ம உடம்புல இருக்கு. இதையெல்லாம் யாரு சுத்தம் செய்யறா? அந்த அம்பாள் சுத்தம் செய்யறா, ஓடி வந்து சுத்தம் செய்யறா. நம்ம அம்மானு கூப்பிட்டோம்னா ஓடி வந்து சுத்தம் செய்யறா, செஞ்சுட்டு நமக்கு நல்லா பவுடர் போட்டு விடுறா, விபூதி வச்சு விடுறா, நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுக்கறா. கொடுத்துட்டு சிவபெருமான் கிட்ட நம்மள ஒப்படைச்சிடறா. அந்த சிவபெருமான் நமக்கு அருள் பண்ற. அப்போ நம்முடைய அம்பாளினுடைய அனுசரணை இருந்தா மட்டும்தான் அந்த சிவ பதவியும் நமக்கு கிடைக்கும், அந்த சிவனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் லலிதா சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்ரீ மாதா அப்படி ஆரம்பிக்கும். அதனால இந்த உலகமே அன்னையினுடைய வடிவமாகத்தான் இருக்கு. அதனாலதான் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு பாரதி பாடுவான். தந்தையர் நாடு வெறும் பேச்சுதான், சக்தி தான் மூச்சுன்னு பாடியிருப்பான் பாரதி. அதனால சக்தி வழிபாடு மிக உயர்ந்த வழிபாடு. இந்த நவராத்திரிகளுமே நமக்கு சக்தி வழிபாட்டை வலியுறுத்தக்கூடிய வழிபாடு. இன்னைக்கு அஞ்சாவது நாள், ரொம்ப அழகா மகாலட்சுமிய வழிபட்டு அவளுடைய பேரருளை நீங்களும் பெற வேண்டும்.
1: நிச்சயமா, ஆணவம் மாயை கண்மம் அப்படிங்கிற மூன்று அழுக்குகள், இந்த அழுக்குகள் இருக்கின்ற பொழுது நம்ம உடம்புல என்னதான் நம்ம வாசனை திரவியங்கள் போட்டாலும், என்னதான் வகை வகையா உடை உடுத்தினாலும், அதற்கெல்லாம் வந்து நம்ம அழகை அது நிச்சயமா தூக்கி கொடுக்காது. மூன்று அழுக்குகளை நாம் ஒழிக்கின்ற பொழுது மட்டும்தான் நாம் வந்து சிறப்படைவோம் அப்படின்னு வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐந்தாம் நாள் வழிபாட்டினுடைய ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிலையா இந்த நிலை வந்து நிச்சயம் எல்லோருக்கும் அமையட்டும். மீண்டும் நாளை ஆறாம் நாள் நவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சி சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். கேட்டு நைந்திருங்கள், இது FM ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள் ஆகாஷவாணி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நவசக்தி நாயகியர் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி பகுதி 5. வழங்கியவர் பேராசிரியர் சொற்பொழிவாளர் முனைவர் எஸ் சங்கீதா பழனி, தொகுப்பு RJ ரேகா.

FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

நேரம் 7:07 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 101.4. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர்.

எஸ் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேள்வியை தான் உங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். எஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. என்ன டே ரம்யா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ் இன்னைக்கு வந்து கிராமப்புற சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் அப்படின்னு உலகம் முழுக்க வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது கிராமத்தில் இருக்கிற பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரி வந்து அவங்க இருக்காங்க, ஸோ அவங்க இன்னும் வந்து வளர்ச்சி அடையணும், இன்னும் வந்து மேம்படணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும், அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக தான் இன்றைக்கான இந்த தினம் உலகம் எங்கும் வந்து கொண்டாடப்படுது. ஏன்னா கிராமப்புறங்களில் பெரும்பாலும் வந்து அடிப்படை வசதிகளே கூட இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னும் போது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அடிப்படை வசதிகளை கூட நுகர முடியாத ஒரு இடத்துல இருக்காங்களா, அல்லது அவர்களுக்கு அதன் பற்றிய ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிற ஒரு வேலையை தான் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரூரல் ஹுமன் அப்படின்ற இந்த தினத்தில் வந்து விழிப்புணர்வை வந்து கொடுத்துட்ருக்காங்க. எஸ் அதை ஒட்டி தான் நம்முடைய இந்த

வணக்கம் சென்னை நிகழ்ச்சியிலும் வந்து கேள்வி வந்து நான் கொடுத்துருக்கேன். சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுது அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. எஸ், இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படின்ற இந்த பக்கத்துக்கு நான் கேட்டிருக்கிற இந்த கேள்வியில் வந்து பதில் சொல்லலாம். நான் வந்து சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுதுன்னு கேட்டிருக்கேன். அதாவது இந்த ஆண்டுலேருந்து தான் இது வந்து வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஆண்டு எப்போ அப்படின்றத கேட்டிருக்கேன். பதில் தெரிஞ்சது அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக பதில் சொல்லலாம். இப்போது ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல். வைரமுத்தோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் சூப்பராக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

நேரம் 7:14 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு கேள்வியோட தாங்க வந்திருக்கேன். அதாவது சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் இந்த தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுறோம் அப்படின்ற அந்த விஷயம் தான் கேட்டிருந்தேன். நேர்கள் எல்லாருமே சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் சூப்பரான பதில்களை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் செய்யார் சந்திரசேகர், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதில் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை வந்து அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஹேமலதா, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி காஃபி கப்பை வந்து அனுப்பியிருக்காங்க. நான் இன்னும் பிடிக்கவே இல்லை, பட் இருந்தாலும் ஓகே, உங்கள் அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் மதுரை சோ சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவங்க வந்து பதில் மட்டும் அனுப்பியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அதே போல் பதிலையும் வந்து சேர்த்து அனுப்பியிருக்காரு. பெர்னாட்ஷா செல்வம், இனிய காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பின் அருமை அறிவிப்பாளர் அப்படின்றதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அனுப்பியிருக்காங்க. ரம்யா சங்கர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் எப்போது அப்படின்னு சொல்லி மாலினி தேவி அருணாச்சலம் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மைதானா, கரெக்டு தானா, அதுதான் சரியா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுப்போம். பட் இது என்ன அப்படின்றத வந்து வாசிக்கலாமா? ஊக்குவிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது எப்போது அப்படின்னா 1995 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை வந்து December 18, 2007 வந்து தீர்மானம் வந்து கையெழுத்திட்டாங்க. அதன் பிறகு 2008 இது கொண்டாடப்படுது அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது கரெக்டா இல்லையா அப்படின்றது நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியில் கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். அண்ட் அதே மாதிரி வீரதுரை அரியலூர்லேருந்து அவங்களும் பதில் அனுப்பியிருக்காங்க. ஹீரமணி வர்மா அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. மந்திரமூர்த்தி இவங்களும் நாகர்கோவிலேருந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி, ரம்யா மேம் ஐ மந்திரமூர்த்தி, நான் நாகர்கோவிலேருந்து வாழ்த்துக்கள், ஃபெஸ்டிவல் சீசன் க்ரீட்டிங் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். சிங்காரவாடி பிரபாகரன், குட் மார்னிங் ஆர்ஜே ரம்யா சங்கர் மேம், ஹாவ் எ நைஸ் டே. எஸ் யூ டூ. உங்களுக்கும் வந்து ரொம்ப அழகான இந்த காலை பொழுது வந்து இன்னும் முழுக்க முழுக்க ரொம்ப அன்பையும் மனசுக்கு நிறைவான தருணங்களையும் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி சபரி மனோஜ், சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் 2008 கொண்டாடப்படுது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. எஸ் இதே மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணணும்? எஸ் ஃபோனை எடுங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற அந்த முகநூல் பக்கத்தில் நான் கேட்ட கேள்விக்கு கீழே கமெண்ட்ஸ் இருக்கும், அங்கே வந்து உங்களுடைய பதில்களை தாராளமாக பதிவிடலாம். எஸ் உங்கள் பதிலை தான் எதிர்பார்த்து நானும் காத்துட்ருக்கேன். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வந்து கேட்டு வந்துடலாமா? சத்யா திரைப்படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே ஒரு பிடித்த பாடல், பேருந்தில் போகிறப்ப எல்லாருக்குமே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பாடல்னே சொல்லலாம். எஸ் அந்த மாதிரி ஒரு பாடல் ஏன் அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து வேலைக்கு, அலுவலகத்துக்கு, படிப்பிற்காக, ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளியே செல்வோம். அப்போ பேருந்தில் ஏறுறப்ப இந்த பாடல் நீங்கள் எப்படி கேட்டுகிட்டே போனீங்க அப்படின்னா, அப்பா ரம்யா பரவாயில்லையே, காலையிலேயே சூப்பராக போடுறீ அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுதான் எனக்கான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் இணைந்து பாடிய பாடல் வாலியுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதுள்ளு.

நேரம் 7:28 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. சூப்பரான ஒரு பாடல் வந்து கேட்டு முடிச்சாச்சு. எஸ் அருண்மொழி ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் காமகோடியின் வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து மல்லிகை மொட்டு அப்படின்ற பாட்டு வந்து சூப்பரான வரிகள்ங்க இந்த பாட்டில். எஸ் எனக்கும் பிடித்த பாடல், தங்கைக்கும் பிடித்த பாடல், அப்படி ஒரு பாடலை வந்து கேட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்குள்ளே நுழைய போகிறோம். எஸ் சூப்பரான ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்குறீங்களா? சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் வந்து எந்த ஆண்டுலேருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய நேர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன் வணக்கம், இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரி ரம்யா சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எனக்கும் வாழ்த்துக்கள், நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. யுவராஜ் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம், நான் வந்து யுவராஜ், கீதா, பாலசுப்ரமணியம், தணிகவேல், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இனிய காலை வணக்கம்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, எனக்கு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த நாள், அடடடா நான் சொல்லலாம்னு வச்சிருந்தேன் நேயர்கள் வந்து, அட ரம்யா நீங்கள் சொல்கிறதுக்குள்ளெல்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, ரொம்ப ஆர்வம்.

சுகமாக இருக்கும்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ், இன்னைக்கு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் அவங்களுடைய பிறந்த நாளும் கூட, ஒரு ஸ்பெஷலான டே இல்லையா? பூபாலன் பல்லப்பாளையம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, பதிலையும் வந்து அனுப்பியிருக்காங்க. எஸ் இதே மாதிரி நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பேஜில் தாராளமாக பதிவிடலாம். இப்போ சின்னதாக ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா?

ஒருத்தர் மனசுல நிம்மதி இல்லாம உட்கார்ந்திருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரிச்சேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதி போடுறேன்னார். விவரமா சொல்லுங்கன்னு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சேன், வேலை பாதியிலேயே நிக்குது, கையில பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்க பார்த்துருக்கலாம். இவங்கெல்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே, கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே, எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு, மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதுலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலைப்பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டா தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா? ரெண்டாவது, நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம்தானா? இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை வந்து வீணாக்கப்படாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கப்படாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்இடி ஆங்கில எழுத்தில். அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது, எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும்.

0: இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்காந்தார். முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம். பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார். பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம். சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கு அப்படின்னார்.
1: ஒருத்தர் முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:35 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை, வித் மீ ஆர் ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு இந்த நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான டேக்கள் நிறைய வந்து இருக்குங்க. என்னென்ன அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ் நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம். அண்டதே போல் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். எஸ் இந்த மாதிரி இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் டேஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றது ஒவ்வொன்றா ரிவீல் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நேர்கள் வந்து என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிச்சிருவோமா? எஸ் தொடர்ந்து நிறைய நேர்கள் சூப்பராக வந்து பதில் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த வகையில் எந்த நேயர் எங்கேருந்து பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, சிவன் அருண் 2008 அந்த இயர்லேருந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பி முனார், ஹாய், வெரி குட் மார்னிங் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வந்து குட் மார்னிங். ஆனால் நீங்கள் விடை சொல்லவே இல்லையே. ஜெயா விஜயன் வந்து சூப்பராக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. 2008 October 15 அப்படின்னு, ஹாய் மேம், ஹாப்பி மார்னிங், ஹாவ் ஏ வெரி பியூட்டிஃபுல் டே மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் ஃப்ரம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், சுகுணா ஃப்ரம் பேரலம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாமுன்னி கும்மணஞ்சாவடியிலேருந்து இவங்களும் வந்து பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நேயர்களாகிய நீங்களும் வந்து தொடர்ந்து பதில் சொல்லணும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பேஜில் தாராளமாக சொல்லலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம்.

சூப்பரான ஒரு பாடல் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் கேட்டு முடிச்சாச்சு. கேட்டு முடித்த நேரம் 7:41 ஆகிடுச்சு. எஸ் இப்போ அடுத்த கட்டமாக வந்து எஃபியில் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து யார் யார் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிக்க வேண்டிய நேரம். பூபாலன், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம். பதில் வந்து 2008 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, பட் அது கரெக்டாக இல்லையானா அப்புறம் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி ஆனந்த முருகன், இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பதில் அப்படின்னு சொல்லி சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் 2008 கொண்டாடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் காலை வணக்கம் ஆர்ஜே ரம்யா சங்கர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லி காமாட்சி காமாட்சி அப்படிங்கிற அந்த நபர் வந்து சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக கொண்டாடப்பட்ட ஆண்டு 2008, ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஆண்டு 2007. நோக்கம் வந்து கிராமப்புற பெண்களோட உழைப்பையும் விவசாயம் மற்றும் சமூக வளர்ச்சியில் அவங்களோட பங்களிப்பையும் உறுதி செய்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் இது கரெக்டாக இல்லையா அப்படின்றது நிகழ்ச்சியோட நிறைவில் பார்க்கலாம். எஸ் இன்று ஒரு தகவலில் மனநலம் பற்றிய தகவல்கள் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வழங்கியமைக்கு நன்றின்னு சொல்லி சிங்காரவாடி பிரபாகரன் வந்து சொல்லியிருக்காரு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய தகவல் மிக மிக அருமை, கருத்துள்ளதாகவும் சிந்திக்க சிரிக்க வைக்கவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு ஃபேஸ்புக் பேஜில் போய் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதில் சொல்லலாம்.

எஸ், எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்துல இருந்து மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல கங்கை அமரனுடைய வரிகள்ல இளையராஜாவோட இசையமைப்புல சூப்பரா வந்து அப்படியே அதிரி புதிரியா கேட்டு முடிச்சாச்சு. எஸ் எல்லாருமே வந்து உங்க வேலை நேரத்துல வந்து இந்த பாடலை கேட்கிறப்போ அப்படியே வைப் ஆயிருப்பீங்க, டங்கு டங்கு டங்குன்னு நல்லா ஜாலியா ஒரு வந்து ஆட்டம் போட்டு முடிச்சிருப்பீங்க. எஸ், கிராமப்புற பெண்கள் அவங்களுடைய சர்வதேச தினம் தான் இன்றைக்கி. அதாவது உலகெங்கிலும் வந்து கிராமப்புறங்களில் அடிப்படை பகுதியாக வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா கிராமங்கள் தான். ஏன்னா கிராமங்களில் தான் அதிகப்படியான விவசாயம் நடக்கும், அண்ட் அதிகப்படியான இயற்கை வளங்கள்லாம் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து கிராமம்.

இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பெண்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து அதிகமாக வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதற்கான இந்த தினத்தையும் வந்து கொண்டாடிட்டு இருக்கும். இதை பற்றி நீங்கள் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதிலை வந்து தாராளமாக பதிவிடலாம். எஸ், அந்த பதில் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை படிக்கிறதுக்காகவும் நான் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன்.

நேரம் 7:51 ஆகிடுச்சு. எஸ் வணக்கம், சென்னை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் ரம்யா, என்ன பதில் அப்படின்னு நீயே சொல்லிடுற ரம்யா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனால் இன்னும் ஒரு சில நல்ல உள்ளங்கள் பதில் அனுப்பியிருக்காங்க, அதையும் படிச்சுட்டு அப்படியே பதில் சொல்லலாம் நினைக்கிறேன். இன்பா இலக்கியா வந்து இனிய காலை வணக்கம் நல்வாழ்த்துக்கள் பதில் வந்து 2008 சொல்லியிருக்காங்க. புரசேவாகத்திலேருந்து ரீஜா மனோகரன் பதில் அனுப்பியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் மேம் இளவரசி அப்படி நான் வந்து வடக்கரம்புத்தூர்லேருந்து பதில் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பதில் அனுப்பியிருக்காங்க. அதே போல் ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜனும் இனிய காலை வணக்கம் மேற்கு மாம்பழத்திலிருந்து அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் இவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் இவங்க வந்து என்னோட இது நான் கேட்ட கேள்விக்கும் பதில் வித்தியாசமாக இருக்கேன் லட்சத்தீவன் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் வருஷம் தான் கேட்டிருக்கேன். முருகேசன் இனிய காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சந்திரசேகர் இவங்களும் பதில் அனுப்பியிருக்காங்க. மயிலை பட்டாபி இவங்கள் வந்து அக்டோபர் 15 சொல்லியிருக்காங்க, ஆனால் ஆண்டு அனுப்பவே இல்லை. திருநின்றவூர் ஹிந்து தமிழன் ஜெயராமன் வெரி குட் மார்னிங்னு சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சங்கர் டெய்லர் சோழவரத்துலேருந்து வந்து அனுப்பியிருக்காங்க. வைராஜா அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து அவங்க வந்து அந்த போஸ்டரே வந்து அனுப்பியிருக்காங்க. நான் மாடக்கூடல் வரைராஜா அப்படின்றவங்க. எஸ் இதே போல் வந்து கொருக்காத்தூர் கே கே ஞானமுருகன் இவங்க வந்து அக்டோபர் 15, 2018 அப்படின்ற பதில வந்து அனுப்பியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து தொடர்ந்து நிறைய பதில்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. நிறைவாக என்ன பதில் அப்படின்றத வந்து ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி 2008 தான் வந்து நம்ம வந்து கொண்டாட ஆரம்பித்தோம் ஐநா சபையினால் அப்படின்ற அந்த விஷயம் தான் நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையான விஷயம் கூட. எஸ் எதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்னா, முன்னவே சொன்ன மாதிரி கிராமப்புறங்களில் பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு உந்துகோலாக இருக்காங்க. இந்த நாடு வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொன்னால் அது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயம் வளர்ச்சி அடைகிறது, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் இருக்கிறதுனால தான். அதில் பெண்களுடைய பங்கு அளப்பறையிறதா இருக்குது. விவசாயத்துலேயும் பெண்கள் நாற்று நடுறது, களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக அவங்களுடைய வந்து ஈடுபாடையும் பங்கையும் கொடுக்குறாங்க. அண்ட் அதே போல் இந்த வளங்களை மேம்படுத்துறதுலையும் பெண்களுடைய அந்த பங்களிப்புன்றது அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு செடி நடுதலாக இருக்கட்டும் அல்லது அந்த செடியை பராமரிக்கிறதா இருக்கட்டும், ஆண்கள் எப்படி பங்கு கொடுக்குறாங்களோ அதே போல் பெண்களும் தங்களுடைய பங்கை வந்து கொடுக்குறாங்க. கால்நடைகளை பராமரித்தல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக இதே போல் கிராமப்புற பெண்களுடைய பங்களிப்பை அங்கீகரிக்கிறதுக்கும் அவர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு தேவை இல்லையா, அது எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கிராமப்புற பெண்களோ நகரப்புற பெண்களோ அவங்க அவங்களாக இருக்கணும், அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து போதிய அளவில் செய்து கொடுக்குதா அப்படின்ற விஷயமும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கூட இருக்கிற சக மனிதர்கள் வந்து அவங்களையும் வந்து சக மனிதர்களாக வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம், சூப்பரான நன்றி, சூப்பரான வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்றத சொல்லிக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாம் நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா,

எஸ் நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் நிறைய பேசிட்டோம். நிறைய பாடலாக அயன் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் அப்படியே வைபா வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை கேட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரஷ்யா ரெயின்போல சூப்பரான வைபாவக்கூடிய பாடல்கள் எடுத்து வச்சுட்டு நான் ரெடியாக வரதுக்கு தயாராக இருக்கேன். நீங்களும் தயாராக இருங்க. இது கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுலை.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் டீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:03 ஆகிடுச்சு. எஸ் சொன்ன மாதிரி நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காகவும் வந்துட்டேன். எஸ் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்காக செம்மையாக வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த வகையில் முதல் பாடல் என்ன பாடல் தெரியுமா? குருவி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் வித்யாசாகர் ராஜலட்சுமி இணைந்து பாடிய ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சாதுள்ள

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான்.
2: ஏய் உன்னதடா, இல்ல பீலிங்கா கேக்க? எனக்கு தான் பீலிங்கி போடா.
0: ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல,

0: உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 8:11 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 91.4 ரஷ்யா ரெயின்போ. சூப்பரான பாடல்கள் அப்படியே வந்து ஜாலியாக கேட்டுட்ருக்கீங்க. இந்த டைமில் வந்து வெளியே போகிற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாமே எடுத்துப்போங்க. அது என்ன ஹெல்மெட்டு தான், தயவு செஞ்சு அதை எடுத்துகிட்டு போங்க. பக்கத்தில் தானே ரம்யா போக போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து போகலாம். பட் ஆனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால எதிர்பாராத விபத்துக்களை தடுப்பதுக்காக நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காகவும் வந்து சேஃப்டியாக வந்து போய்க்கோங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அட வீட்டில் தானப்பா இருக்கோம் பொறுமையா சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம நேரத்துக்கு கரெக்டாக வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த கட்ட வேலைகளை வந்து ஆரம்பிங்க. இல்லை பாப்பாக்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் கட்டணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதன் பிறகு செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடணும், இந்த வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரேடியாக வந்து குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்பாடா அப்படின்னு ஒரு 11-12 மணிக்காக சாப்பிட்டாங்க எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் தயவு செஞ்சு குடுகுடுன்னு ஓடி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லா வேலைகளையும் பாருங்க. ஏன்னா நீங்க திடகாத்திரமா இருந்தாதான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். எஸ், அந்த வகையில் அடுத்ததான் வந்து சூப்பராக ரஷ்யா ரெயின்போல ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னா சரவணா திரைப்படத்துல இருந்தா அப்படியே செமையான ஒரு பாட்டு வந்து வந்துகிட்டே இருக்கு. எஸ், இந்த பாடல வந்து சுகீந்தர் சிங் ரீட்டா இணைந்து பாடிய ஒரு பாடல். ஸ்நேகனுடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: இல்லைன்னா மட்டும் வேணா சொல்லாது.
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
2: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
3: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
2: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
2: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
5: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு.

0: இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
1: Thank you so much. சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
0: பறக்கவிட்டு ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.

0: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

மாதிரி திரைப்படத்துல வந்து சூப்பரான ஒரு பாடல் அப்படியே வைபா கேட்டுட்டு இருக்கோம். எஸ் கேட்டு முடித்த நேரம் 8:26 ஆகிடுச்சு. எஸ் அடுத்த பாடல் உங்களுக்காக திருமலை திரைப்படத்திலிருந்து அட்டகாசமா வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுள்ள

நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

நேரம் 8:30 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ வித் மீ ஆர் ஜே ரம்யா சங்கர். எஸ், சூப்பரான பாடல்களை ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே ஒரு பக்கம் ரம்யா பேசுறதையும் கேட்டுக்கிட்டே ஆடாடாடா இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பரா போகுதுல அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா? எஸ், வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு இப்ப வரைக்குமே. இதுக்கப்புறமும் நல்லா போகணும் அப்படின்னா நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களோட இந்த நாளை ஆரம்பிங்க, எல்லாமே நல்லாவே நடக்கும். சூப்பரான ஒரு பாடல் அடுத்ததான் வந்து நான் ப்ளே பண்ண போறேன். என்ன பாட்டு அப்படின்னா மாயாவி திரைப்படத்துல இருந்து காத்தாடி போலையாண்டி என்ன சுத்திர அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ள

0: இந்தியாவில் சுமார் 20 கோடி டூ வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20ல தான் ரன் ஆகுது.
1: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
0: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

0: சென்னை செல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: நேரம் 8:41 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4ல. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் அணிஞ்சிருக்கீங்க. சூப்பரான பாடல்களை வந்து அப்படியே அட்டகாசமா கேட்டு எல்லாருமே வைப் ஆயிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அந்த வகையில் உங்க எல்லாருக்குமே வந்து இந்த வைப் பத்தாது, இனிமே வைப் ஏத்தணும் அப்படின்றதுக்காக சூப்பரான ஒரு பாட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படியே வைப் ஆகிற மாதிரி இருக்கும், ரெண்டுமே கலந்த ஒரு பாடலாம் வந்து ரெட் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாட்டு வந்து வந்துகிட்டே இருக்கு. எஸ் இந்த பாடலை யார் பாடிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அனுராதா ஸ்ரீராம் கேக்கு இணைந்து பாடிய ஒரு பாடல், வைரமுத்தோட வரிகள்ல தேவாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதுள்ளு.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 8:51 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷா ரெயின்போ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் சூப்பரான பாடல்கள் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த வகையில அடுத்ததான் நீங்க கேட்க போற பாடல் சூப்பரான ஒரு பாடல் தான். தங்கலான் திரைப்படத்துல இருந்து மினிக்கி மினிக்கி அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுள்ள

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 8:55 ஆயிடுச்சு. சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. நிறைவா சூப்பரான ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன், மனம் குத்தி பறவை திரைப்படத்துல இருந்து டங் டங் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடலை கேட்டு அதே வைபோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. மீண்டும் 10:02 கெட் செட் கோல சூப்பரான கேம்ல வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜய் ரமேஷ் சங்கர்.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து

குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சர்க்கரை விற்பனையாளர்கள் 15 நாட்களுக்கு மிகாமல் அதிகபட்சமாக 1000 குவிண்டால் மட்டுமே சர்க்கரையை இருப்பு வைக்க வேண்டும் என்று மத்திய அரசின் நிபந்தனை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் நேரடி வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

நேரம் 9:03 ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் எஃப்எம் ரெயின்போ 101.4 தான் கேட்டுட்ருக்கீங்க. அதில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக சூப்பர்வா சாங்ஸ் ப்ளே பண்ண போகிறது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஓகே, 9 ஓவராலாம் பேசாமல் நான் ஃபஸ்ட்டு எடுத்தானே சூப்பர்வா உங்களுக்கு ஒரு பாடல் போட்டுட்டு அப்புறமா நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஸோ முதல் பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலேருந்து என் ஜன்னல் வந்த காற்றே அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை வந்துட்டு ரோஷினி, பிரியா மற்றும் திவ்யா இணைந்து பாடியிருக்காங்க. பா விஜயோட வரிகளை யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குற அழுதுட்டே இருக்கு?
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
2: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
3: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
4: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பேட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
5: யோ, ஹே கயல், லாங் டைம் நோ சீ. எங்கடி போன?
6: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
5: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
6: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
5: கரெக்ட் தான். நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
6: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ஸோ நேரம் 9:11 ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுபமான ஒரு சாங்கை கேட்டு முடிச்சாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. உத்தம புத்திரன் திரைப்படத்திலேருந்து உசுமல் அரசே, இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாடியிருக்காங்க. விஜய் ஆண்டனி, ஜாஸ் மற்றும் ஜனனி ஐயர் சேர்ந்து பாடியிருக்காங்க. பிரியனோட வரிகளில் விஜய் ஆண்டனியோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.
1: Yo mama, you know how me nirki said the dance floor, baby.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்காலுமே உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதானே நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

நேரம் 9:20 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் உங்களுக்காக காலையிலே போட்டுட்ருக்கேன். ஓகே, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். இந்த நேரத்தில் அடுத்ததாக உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்க சாங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தில்லாலங்கடி திரைப்படத்தில் இருந்து பட்டு பட்டு அப்படிங்கிற ஒரு சாங் வந்து உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. சிம்பு மற்றும் மானசி இணைந்து பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாரோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

சுப்புவான பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:25. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். ஸோ உங்களோட இணைந்து நான் பாடல்கள் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். நான் அஜய் ராஜேஷ். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து தான் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. சிங்கம் திரைப்படத்திலிருந்து காதல் வந்தாலே அப்படிங்கிற சாங் உங்களுக்காக ப்ளே ஆக போகுது. பாபா மற்றும் பிரியதர்ஷினி இணைந்து பாடியிருக்காங்க. விவேகாவோட வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசை

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है
2: तो आपकी सहायता करेगी भारत सरकार की प्रशासनिक

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 9:32 ஆகிட்டு இருக்க இந்த வேளையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ ராப். ஸோ ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ராவணன் திரைப்படத்தில் இருந்து, ராவணன் திரைப்படத்தில் காட்டுச்சிருக்கி பாடல். இந்த பாடலில் வந்துட்டு சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் இந்த பாடலை நம்ம கேட்கலாம். இது எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோலை.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தேடினீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே இல்லாம எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: Let the celebrations begin.
1: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15 to 20 years research பண்ணிருக்காங்க, thousands of hours test பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி organizations evaluate பண்ணிருக்காங்க.
2: அப்போ trustworthy தானே?
1: Exactly. E20 scientifically researched, tested and proven safe. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: Rainbow Rap. Rainbow Rap.

9:41 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அவங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் நம்ம வந்து நிறைய பாடல் சூப்பராக கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் அடுத்த நம்மளுக்கு வெயிட்டிங்கில் இருக்க சாங் வந்து கந்தசாமி திரைப்படத்துலேருந்து அலேக்ரா சாங் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த பாடலை ரீட்டா அவர்கள் பாடியிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதோலை.

0: டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
0: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

நேரம் 9:51 ஆகிட்டுருக்க இந்த வேலையில் நம்ம லாஸ்ட்டாக என்ன சாங் கேட்டு முடித்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சிக்குபுக்கு திரைப்படத்துலேருந்து ஜரா ஜரா அப்படிங்கிற பாடலை கேட்டு முடித்தோம். அந்த பாடலை வந்து யார் பாடினாங்க? பென்னி மற்றும் லாவண்யோட குரலில் பா விஜயோட வரிகளில், ஹரி மற்றும் லெஸ்லியோட இசையில் அந்த பாடலை கேட்டு முடித்தோம். அடுத்ததாக இந்திரன் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது, இரும்பிலே ஒரு இதயம் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை வந்து ஏஆர் ரஹ்மான், காஷ் மற்றும் கிறிஸி இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு வரிகள் வந்து காக்கி அவர்கள் எழுதியிருக்காரு. ஏஆர் ரஹ்மானோட இசையில் இந்த பாடலை நம்ம கேட்டுட்டு வந்துடலாம்.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 9:57 ஆகிட்டுருக்கு. நிறைவு பாடல் அப்பேட்டு திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை ஆண்டனி தாசனோட குரலில், கு கார்த்திக்கோட வரிகள், அனிருத்தோட இசையில் நம்ம கேட்கலாம். இது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதோல.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் பிறந்த தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சர்க்கரை விற்பனையாளர்கள் 15 நாட்களுக்கு மிகாமல் அதிகபட்சமாக 1000 குவிண்டால் மட்டுமே சர்க்கரையை இருப்பு வைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் நிபந்தனை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15

செய்துக்குள் விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். பண்டிகை காலத்தையொட்டி பெங்களூரு கண்டோன்மெண்ட்டிலிருந்து தூத்துக்குடிக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் சென்று கொண்டிருந்த இரண்டு சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go!

0: பாடல்கள் போட்டுங்க எல்லாருமே ஹாப்பி ஆகிறதுக்கு வந்துட்டேன். பட் நான் மட்டும் வரல, உங்க என்னோட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. பாடல்கள் போட்டுங்க எல்லார்கிட்டயும் பேசுறதுக்காக ரெடியா இருக்கும். எஸ், அந்த வகையில முதல் நேர்கிட்ட பேசிடலாமா? ஆனா என்ன கேம்னு சொல்லாமே நீ எப்படி பேசு? அப்படின்னா ஈஸியா இருக்குமே எல்லாருக்குமே.
1: நான் சூப்பரா விளையாடுறேன்.
0: அந்த மாதிரி இல்ல, வேற ஏதாவது வார்த்தை நெடில இருக்கிறத சொல்லணும். சோ அதுதான் இன்னைக்கான கேமா இருக்க போகுது. சோ முதல் நேர் யார், எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி மற்ற நேயர்கள் கால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, புதுசா இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444289006038. அப்படி இல்லை அப்படின்னா 0444295205554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்னோடவும் ராஜாவோடும் பேசலாம். முதல் காலரோட பேசலாமா ராஜி? எஸ் வணக்கம். யார் எங்கிருந்து?
1: படகு.
0: பாடகன். சூப்பர் சார், அவ்வளவுதான் கேம். சூப்பரா வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
0: எஸ், அடுத்த நேர் இருக்காங்க, பேசிடுவோம்.
1: பயங்கரமான பிக்கப்.
0: எஸ்,
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பாகத்துல இருந்து பாண்டரங்கன் பேசுறேம்மா.
0: பாண்டரங்கன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களாமா?
0: சூப்பரா இருக்கோம் ரெண்டு பேருமே.
3: சரிம்மா, ரெண்டு பேருக்கும் குட் மார்னிங்மா.
1: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங்.

0: வெரி குட் மார்னிங்.
1: தேங்க் யூ.
2: உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லுமா.
2: கதை. நெடில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். அது இதுதான் சொல்லணும் இல்ல, ஏதாவது ஒன்னு நெடில் ஆனா தொடங்கணும்.
1: காப்பகம்.
2: காப்பகம். சூப்பர் சார், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சார், நன்றி சார் கலந்துக்கிட்டதுக்கு, வாழ்த்துக்கள். எஸ், இந்த மாதிரி தான் நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நிறைய நேயர்கள் என்னென்ன வார்த்தை சொல்ல போகிறாங்க புதுசு புதுசாக அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்களோட பேசியிருப்போம்.
1: காலை வணக்கம் ரம்யா மேடம், ராஜி மேடம்
2: வணக்கம்.
0: காலை வணக்கம் சார. காலை வணக்கம். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: வெங்கட் மேடம்.
2: வெங்கட்.
0: வெங்கட் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராயப்பேட்டை.
2: என்ன ஏரியா சார்?
1: ராயப்பேட்டை மேடம்.
2: ராயப்பேட்டை. ஓகே ஓகே சார்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து புதிய.
1: புதிய.
2: ஆமா.
1: பூமி.
0: பூமி.
2: பூமி. ஆஹா, புதிய பூமி. அதே அந்த
0: டிப்புன் எல்லாம் நாங்க ஆன்சர் சொல்லுவோம் தெரியும்ல. சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
2: சூப்பர் சார், நன்றி நன்றி சார். எஸ், அடுத்த நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ.
3: சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: எங்கிருந்து ஹேமா மேம்?
3: நூம்பல். நூம்பல், சென்னை நூம்பல், ஐயப்பதாங்க கிட்ட.
0: ஓகே ஓகே மேம்.
2: உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
0: நுண்ணோக்கி.
2: அந்த கீ கூட சொல்ல முடியல, அதுக்குள்ள நூல் அப்படின்ட்டா மறந்து பாக்குறேன். சூப்பர் சூப்பர் ஹேமாமா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
2: நன்றி நன்றிமா. எஸ், அவ்வளவுதான், பிக்கப் ஆயிட்டாங்க ராஜி. நேயர்களை ஃபயரா இருப்பாங்க நினைக்கிறேன்.
0: பாருங்க எப்படி கால் வருதுன்னு
2: மட்டும்
0: வேற லெவல்ல ரெடியா இருக்கேன். ரெடியா இருக்கேன், ப்ளூ பிரிண்ட் கேட்கலாமான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நம்ம சமாளிச்சிரும் தைரியம் எனக்கு வந்துருச்சு.
2: ஓகே, அடுத்த நேயர் இருக்காம பேசிடும். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? பல்லாவரத்துல இருந்து விஜி. எப்படி இருக்கீங்க விஜி? சூப்பரா இருக்கேன். கொஞ்சம் வால்யூம் மட்டும் ஏத்திக்கலாமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
0: அழகு. உங்களுக்கான வார்த்தை அழகு. ஆசை. எப்படி பாத்தீங்களா?
2: ஆச்சலா?
0: ஆசை.
2: ஓகே ஓகே,
0: நானே பதில் சொல்றேன்.
2: ஓகே, ஆனா மோனையிலேயே சொல்றாங்கல்ல அந்த ஆசனம்னா, அதே ஆவரிசையிலேயே நெடியில சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்குமா. நன்றி நன்றிமா, கலந்துகிட்டதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். எஸ், அடுத்த நேர் இருக்காங்க, ராஜி பேசிடுவோம்.
0: பேசிடுவோம்.
2: வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
0: வணக்கம்,
2: இணைப்புல இருக்கலாம்.
0: வணக்கம் ரெயின்போ.
2: எஸ், இணைப்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அடுத்த நேர் இருக்காங்க, பேசிடுவோம்.
0: வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ, வணக்கம். அதிருத்தவன் தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார், குட் மார்னிங்.
2: ஞாபகப்படுத்துறீங்களே, சூப்பர் சூப்பர் சார், நன்றி. எஸ், நிகழ்ச்சி இப்படி தான் வந்து போக போது, தொடர்ந்து நிறைய வார்த்தைகள் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்ககிட்ட இருந்து நிறைய வார்த்தைகளை எதிர்பார்த்து நானும் ராஜே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். என்னென்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அடுத்த தடவை இந்த மாதிரி கேம் விளையாடும் போது இந்த வார்த்தையை நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். எஸ், அடுத்ததான் ஒரு சின்ன பிரேக், அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம்.

0: எஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாருமே வந்து பட்டாசா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பராக வந்து போயிட்டு இருக்குல்ல ரஜி?
1: கண்டிப்பா.
0: எஸ், ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா? சகா திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இதுல கூட நிறைய வார்த்தைகள் வருங்க, அழகான தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்கும். கேட்டுட்டு வாங்க என்னென்ன வார்த்தைகள் நேயர்கிட்ட கேட்போம். ஓகே, யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு, நரேஷ் ஐயா, ரீட்டா, தியாகராஜன் இணைந்து பாடி ஒரு பாடல், சபீருடைய வரிகளில் சபீருடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்கே எல்லாமே சமதோலை.

0: நேரம் 10:16 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ அஜய் ரம்யா சங்கர் அண்ட்
1: அஜய் ராஜஸ்ரீ.
0: எஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து கெட் செட் கோல வந்து வார்த்தைகளை வந்து என்ன சொன்னா வந்து மக்கள் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு எல்லாமே வந்து ஏமாற்றம் தான், ஏன்னா வந்து முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி மக்கள் எல்லாமே சூப்பரா வந்து
1: ரொம்ப கஷ்டமா யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனா மக்கள் வந்து ஈஸியா பதில் சொல்லிட்டு இருக்காங்க.
0: அதனால வந்து யோசிச்சுட்டே இருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் யார் எங்கிருந்து பதில் சொல்றாங்கன்னு பாத்துருவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: கார்த்திக் ஈஞ்சம்பாக்கம்.
0: கார்த்திக் ஈஞ்சம்பாக்கம்.
2: ஆமா,
0: ஓகே. உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா கார்த்திக்?
2: வசனம். வசனமா?
0: ஆமா.
1: வெற்றி
0: பெற்றீர்கள் கார்த்திக், நன்றி நன்றி. அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: இருவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
0: சிங்கச்சோழன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம். இது வந்து நீங்க குறியில கேட்டா நெடியில சொன்ன அந்த மாதிரியா?
0: அதேதான் சார், அதேதான்.
3: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: ஆ, சொல்லலாம் மேடம்.
0: மன்னிப்பு.
3: மாமனிதன்.
0: அடாடாடா, மன்னிப்பு மாமனிதன். இப்படி அந்த மோனையிலே சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாருமே. சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி.
0: ராஜி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா?
1: தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு.
0: ஆனா அந்த வார்த்தையை கேட்டவுடனே லைக் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்கும் போது ஆப்போசிட்ல உங்களுக்கு உடனே அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா? இல்ல
1: சாரின்னு சொல்றதை விட
0: மன்னிச்சிருங்க.
1: நம்மளுக்கே ஒரு நிமிஷம் வெயிட் மினிட்ஸ், என்ன நடக்குதுங்க?
0: சரி, இவங்களையா வந்து கோவப்பட்டு கத்திட்டு சரி ஓகே போ வீடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு
1: சாரி அப்படின்னு சொல்ல என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஆல்ரெடி மன்னிச்சிட்டேன் நீ போ அப்படின்ற மாதிரி.
0: அதேதான், எஸ், இந்த வார்த்தை கேட்டோடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த மன்னிப்பு, இந்த நன்றி, இந்த வார்த்தைகள்லாம் வந்து நிறைய பேர் நமக்குள்ளே எதுக்கு அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது தான் வந்து அவங்கள எவ்வளோ மதிக்கிறோம், அவங்களோட உழைப்பை, அவங்க நமக்காக போட்ட அந்த எஃபர்ட்ஸை வந்து எவ்வளோ வேல்யூ பண்ணுறோம் அப்படின்றது தெரியும்.
1: சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க ரம்யா. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் ஒரு தேங்க்யூ, ஒரு சாரி சொல்றது வந்து என்ன நம்ம ரிலேஷன்ஷிப் குள்ள என்ன யோசிக்கிறாங்க.
0: கண்டிப்பா
1: ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணிருக்க விஷயம் வந்து தேங்க்யூ சாரி தான் ஆரம்பிக்குது முடியுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க கிட்ட என்ன தேங்க்யூ சொல்லிக்கிட்டேன், அவனால நம்ம ஆளு நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னாலும் ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை அப்படின்னு அவங்க யோசிக்கலனாலும் என்னைக்கோ ஒரு நாள் அதை யோசிப்பாங்க.
0: கண்டிப்பா
1: நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், தேங்க்யூ சாரி சொல்றதுல தப்பே இல்ல. அதை விட தமிழ்ல சொன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நன்றி,
0: எஸ்
1: மன்னிச்சிருங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு கிராண்டட் ஆயிடும்.
0: ஆமா, எஸ்,
1: தேங்க்யூ ஃபார் சேயிங் திஸ்.
0: நன்றி நன்றி.
1: ஆ, நன்றி நன்றி.
0: ஓகே, அடுத்து நேர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: அந்த வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்?
4: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: மேடம், நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் வெங்கப்பட்டில இருந்து மோகன் பேசுறேன் மேடம்.
0: மோகன் சார், உங்களுக்கான வார்த்தை இப்ப ராஜி சொல்வாங்க சார்.
1: தொன்மையான. தொன்மை. தொன்மையான.
4: சரியா கேக்கல மேடம், கொஞ்சம் இது.
0: தொன்மை. தொன்மை
1: சார். தொன்மை.
4: தொன்மை.
1: தொன்மை. ஆமா.
4: ஹலோ.
0: ஆமா சார், தொன்மை. நீங்க நெடில ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்.
4: தொன்மைனா தன்மையா இருக்கும் மேடம்.
1: தொன்மை. தோ வருதுல்ல சார், அப்படியே
0: அது குறில் குறில் வார்த்தைல்ல.
4: குறில் வருதுமா?
1: குறில்ல வருது. நீங்க நெடில்ல சொல்லுங்க சார்.
0: நெடில்ல ஏதாவது வார்த்தை
4: அப்படிங்களா?
1: ஆமா.
4: தூய்மை.
0: தூய்மை.
1: தூய்மை.
0: ஆ, தூய்மை. ஓகே.
1: தூய்மை.
0: தொன்மை.
4: ஓகே மேடம். ஓகே மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி.
1: வாழ்த்துக்கள் சார், நன்றி.
0: எஸ் நிகழ்ச்சியில ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்து தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம்.
5: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 இயர்ஸ் ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
6: அப்போ ட்ரஸ்ட்வர்தி தானே?
5: எக்ஸாக்ட்லி. E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச்ட், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது. சென்னை

0: celebrations begin.
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.

0: நேரம் 10:28 ஆகிட்டு இருக்க சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். இந்த பாடலை வந்து யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கமோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் தேவோட இசையில் இந்த பாடலை நம்ம கேட்டு முடித்தோம். ஓகே, கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜி ராஜஸ்ரீ மட்டும்
1: ஆர்ஜி ரம்யா சங்கர்.
0: ஓகே, ஸோ சூப்பர்வா வந்து எல்லாரும் டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த காலர்ஸ் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம்.
1: கண்டிப்பாக ராஜி. எஸ், வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
1: மாலிதேவி அம்மா,
2: இதுவரைக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஒண்ணு போல பேசிக்கிட்டு இருக்கீங்க
1: ராஜி ரம்யா. எஸ், இது கூட வந்து ரைமிங்கா இருக்குல்ல, ரா ரா அப்படி சொல்லிட்டு இல்ல. ஓகே, உங்களுக்கான வார்த்தையை சொல்லட்டுமாமா?
2: ஆ சொல்லுங்க.
1: மிரட்டல்.
2: மீண்டும்
1: மீ ஆஹா
0: மீண்டும் மீண்டும் எழுந்து வருவோம்.
1: அடா அடா அடா, சூப்பர்மா சூப்பர். நன்றி நன்றி
0: நன்றி.
1: எஸ், அடுத்த நேயர் இருக்காங்க.
0: வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
1: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: கோயம்புத்தூர் பாத்தி மேடம். நல்ல மங்கில மேடம்.
1: சூப்பரா இருக்கும் சார் ரெண்டு பேருமே.
3: ராஜஸ்ரீக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார. காலை வணக்கம். உங்களுக்கான வார்த்தை வந்து என்ன வார்த்தை சொல்லலாம்?
1: ஏதாவது ஒரு நெடில் வார்த்தை நீங்க சொல்லலாம்.
0: ஒரு நெடில் வார்த்தை.
1: ஆமா,
3: வழி
1: நெடில தொடங்குற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம்.
0: நானும் ஒரு தொணக்கால் போட்டு சொன்னீங்கன்னா முடிஞ்சு
3: போச்சு சார். எப்படி வரும் மேடம்?
1: ஏதாவது சொல்லலாம் சார், உங்களோட விருப்பம் தான் சார். உங்க சாய்ஸ்க்கு விட்டோம் நாங்க, நீங்க சொல்லலாம் சொல்லி.
3: பாதை. பாதை வருமா?
1: என்ன என்ன சொன்னீங்க?
0: பாதை.
3: பாதை
1: பாதை. ஓகே, அது நெடில் வார்த்தை தான்.
0: அது நெடில் வார்த்தை தான்.
1: எஸ்.
0: ஓ, சேம் லெட்டர் இல்லையா? சரி, ஓகே.
1: நன்றி நன்றி சார். நன்றி.
3: தேங்க் யூ. தேங்க் யூ மேடம்.
1: எஸ். ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு போயிட்டு மீண்டும் வந்து நம்ம இது பண்ணலாம். எஸ். இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி கேட்கலாம். சூப்பரா போயிட்டு இருக்கு ராஜி. ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு குறில் வார்த்தை சொல்ல அவங்க நெடில் சொல்ல, இல்ல நம்ம நெடில சொன்னோம்னா அவங்க குறில் சொல்லு சொல்லி ஜாலியா போயிட்டு இருக்கு. அடுத்த நேர் இருக்காங்க, பேசிடுவோமா?
0: கண்டிப்பா.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா மேம்,
4: ரெண்டு
0: பேரும் நாங்க சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: பாட்டுலாம் சூப்பரா இருக்கு.
1: அடியா, சூப்பர் சூப்பர். நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் தான் போட்டுட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கான வார்த்தையை சொல்லட்டுமா?
4: அரிசியா
1: சொல்லலாமே.
4: அதுக்கு வாரின்னு சொல்லலாமா?
1: சொல்லிருக்கலாம். அதுதான் ராஜி வந்து
0: ஒருத்த

0: இல்ல ஒரு தொடக்கால் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு.
1: ஓகே
2: ஓகே,
0: தேங்க் யூ,
1: நன்றி நன்றிமா நன்றி. எஸ் அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுற. ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
3: தமிழ் தமிழ் மொழிய தமிழ் வார்த்தைகளை மக்கள் மத்தியில எப்படி எல்லாம் கொண்டுட்டு போகணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு கேம் ஷோ ஆரம்பிச்சு செய்யறீங்க பாருங்க. அந்த தொண்டு பெரிய மகா பெரிய தொண்டு.
1: ஆஹா, இல்ல அது
0: காலையிலே ரொம்ப புகழாதீங்க.
3: மக்கள் மத்தியில இந்த இங்கிலீஷ் தாண்டவம் ஆடும் காலத்துல அந்த தமிழ வளர்த்தணும்னு தமிழை வளர்த்த தங்க நங்கைகள் மங்கைகள்.
1: அதுல நீங்களும் தானே பெரும் பங்கு, ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தையை வச்சுதான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம்.
3: தமிழ் வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சாதான் இந்த கேம் எல்லாம் விளையாடவே முடியும்.
1: ஆமா கண்டிப்பாமா. சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
3: என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம்ல.
1: ஓகே, ஆ சொல்லலாம். அதாவது நாங்க குறில் சொன்னோம்னா நீங்க நெடில் சொல்லணும், அதான் ரூல்ஸ்.
3: சரி மேடம்.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை குட ஓலை.
3: கூடை பின்னுதல்.
1: கூடை பின்னுதலா? ஓகே, ஆனா ரெண்டு வார்த்தையா இருக்கே, ஒரே வார்த்தையா சொல்லணுமே. ராஜலட்சுமி மேடம் குடவோலை அப்படின்னா, நம்ம சங்க காலத்துல எல்லாம் ஓட்டு போடுவோம்ல, இப்பதான் வந்து குடவோலை முறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
3: ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இதுக்குதான் நான் சொன்ன இவ்வளவு விஷயம். ரொம்ப சந்தோஷம்,
1: நன்றி நன்றிமா நன்றி
3: நன்றி நன்றி.
1: எஸ் ராஜி, உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், சொல்றீங்களா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து இதயம்.
0: இதயம்.
1: இதயம்.
0: ஈரம்.
1: இதயம் ஈரம். ஓ, இதயத்துல ஈரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்களே, அது அதனாலயா?
0: ஈ வந்து நெடில் தானே?
1: ஆமா, கரெக்ட் தான், கரெக்ட் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராஜி அவர்களே,
0: நன்றி.
1: எஸ் அடுத்து பாட்டு கேட்டு வந்துடலாமா? அலைப்பாய்தே திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ் என்ன பாட்டு அப்படின்னா, சாதனா சர்க்கம் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய ஒரு பாடல். வைரமுத்தோட வரிகளில் ஏஆர்எம்மோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்னேகிதனை பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: எல்லாமே சமதூளு.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 10:41 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ அஜய் ராம்யா சங்கர் அண்ட் ராஜி. பேரும் சேர்ந்துதான் வந்து கேம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ் வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நாங்களும் வந்து உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணதை வச்சு சில வார்த்தைகளும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா எந்த நேயர் எங்கேருந்து பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்டோம்ல ராஜி, அதுலேயே நிறைய வார்த்தைகள் இருந்துச்சு கவனிச்சிங்களா? எஸ் துயில் எழுந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, விடுதலை அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தை

0: பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது. எஸ் ரொம்ப தமிழ் வார்த்தையா இல்லை.
1: நேயர்களும் கண்டிப்பாக ரசிச்சிருப்பாங்க.
0: எஸ் கண்டிப்பாக. அடுத்த நேயர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போமா. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து?
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து?
2: மேடம் சென்னை பூந்தமல்லி கலை சாமி. நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கும் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: ரெண்டு நல்லா இருக்கேன். ரெண்டு பேருக்கும் அன்பாக இருந்த வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா சார்?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை தொலைவு.
2: தொலைவா?
0: ஆமா.
2: தோட்டம்.
0: தோட்டம், ஆஹா சூப்பர் சார், சூப்பர்.
2: தோட்டம் கரெக்ட்டா?
0: நெடில் தானா சார்? குரில் சொன்னா நீங்க நெடில் சொல்றீங்க.
2: அதான் தோட்டம் சொல்லுங்க.
0: சூப்பர் சார், சூப்பர். தோட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்களா வீட்டுல?
2: உங்களுக்கான
0: வார்த்தை ராஜி சொல்லுவாங்க சார்.
1: உங்களுக்கான வார்த்தை
3: படிப்பு. பாடம்.
1: பாடம்.
0: போதும் போதும் சார், ஒண்ணு போதும் ஒண்ணு போதும்.
3: நன்றி
0: நன்றி நன்றி பாஸ்கரன் சார். எஸ் அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாட்டியில இருந்து பேசுறேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லமா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை வேலை.
4: வேலையா? ஓகே, வேலை. நான் குரில் சொல்ற வெப்பம்.
0: சூப்பர்.
1: ஓகே சூப்பர் சார்.
4: அடுத்து
0: ஒண்ணு போதும் ஒண்ணு போதும் சார்.
4: ஒரே ஒரு குரில், ஒரே ஒரு நெடில்.
0: ஆமா அதே தான்.
4: சூப்பர், ரொம்ப ஹாப்பி மேம். பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. உங்க செலக்சன் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி சார், தேங்க்யூ சோ மச்.
4: தேங்க்யூ, இதுவரைக்கும் நன்றி
0: நன்றி. சூப்பரா நிகழ்ச்சி வந்து செம்மையா போயிட்டு இருக்கு. அந்த வகையில வந்து அடுத்ததா ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டு கொண்டேன் திரைப்படத்துல இருந்து. எஸ் நேயர்கள் வந்து அடுத்தது என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது மாதிரி சிம்பாலிக்கா என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு வந்து கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ் இந்த பாடலை வந்து சங்கர் மகாதேவனுடைய குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்புல வந்து கேட்டு வந்துடலாமா?
1: எஸ் கண்டிப்பா.
0: எஸ்

நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: நேரம் 10:51 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர் ஜே ரம்யா சங்கர் அண்ட் வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் இங்க இருந்து?
1: காலை வணக்கம்
0: சார். உங்க பேரு?

0: உங்க இணைப்புல ஏதோ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சார், கொஞ்சம் ஒழுங்கா கேட்கலையே. திருநாவுக்கரசு தண்டலம். ஓகே, இதோ பிரச்சனை நினைக்கிறேன். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: நல்லா இருப்பாரா இருக்கும்.
2: நீங்க எங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ரதி பாலாஜி பேசுறேம்மா.
0: ரதி பாலாஜி அம்மா, ஓகே. எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: மடுமாநகர்.
0: மடுமாநகர், ஓகே. உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
1: சொல்லுமா.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து திரைப்படம்.
1: திரைப்படம், அது என்ன சொல்லணும்?
0: குரில் வார்த்தை இல்லையா, நீங்க வந்து நெடில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். இன்னொரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்க போறேன், அப்பனா சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: சம்மதம்.
1: தாமதம்.
0: தாமதம், அடாடாடாடா, ரைமிங்க பாத்தீங்களா? சம்மதம், தாமதம். நன்றி நன்றி ரதிபாலே ஜெம்மா, நல்லா கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. எஸ், நிறைவு காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பார்த்துப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: வணக்கம் ரெயின்போ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், குயில் கோபி.
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா? உங்களுக்கான வார்த்தை நன்றி.
2: நன்றி.
0: நாங்கள்
2: நாங்க இருக்கோம்.
0: நன்றி நன்றி சார், உங்களுக்கும் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். எஸ், நிகழ்ச்சியில நிறைவு பாடல் வந்து கேட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில எல்லாருமே வந்து சூப்பரா கலந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது ராஜி?
2: எனக்கு ரொம்ப நிறைய கத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. லைக் தெரிஞ்ச வார்த்தை தான், பட் இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஸ்பான்டேனியஸா யோசிக்கிறது வந்து நல்லா இருந்தது.
0: இல்ல, நேயர்கள் எல்லாருமே வந்து நமக்கு வாய்ந்த நேயர்கள் வந்து அப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவே வந்து நேயர்கள் வந்து நிகழ்ச்சியை கொண்டு போனாங்க. நம்ம சில வார்த்தைகள் கொண்டு வந்திருந்தாலுமே நேயர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள் எல்லாருமே ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப கூட பாருங்க, சம்மதம் சொன்ன உடனே தாமதம் அப்படின்ற அந்த வார்த்தை ரைமிங்காவும் இருக்கட்டும், அந்த எதுகை மோனு இது எல்லாமே வந்து அவங்க யோசிச்சாங்களான்னு தெரியல, ஆனா ரொம்ப இயல்பு பாவே வந்து அது வந்து அமைஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்க ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஏதாவது வார்த்தை?
2: நீ கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா
0: பாவம் கொஞ்சம் வினாவா? ஓகே, வீணை.
2: வீணை அப்படி எல்லாம் நான் எப்பயுமே முதல்ல விட மாட்டேன், இன்னொரு தடவை கேட்பேன். உதவி.
0: உதவி, ஓகே. ஊக்கம்.
2: ஊக்கம், ஓகே. ஊக்கம்,
0: ஓகே. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கான வார்த்தை பாடல்.
2: பாடல், புத்தகம்.
0: ஓ, குரில். ஓ, நீங்க இப்படி வந்துட்டீங்க. ஓகே, எனிவேஸ் நம்ம சொன்ன அந்த வார்த்தைகள் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு பாடல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய என்ன சோகமோ இல்லை துக்கமோ எல்லாத்தையும் பறந்து போகும். அதே போல் ஒரு புத்தகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போவோம். ஸோ நாங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளில் இருக்கிற இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து நிறைய விஷயம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய டைமுக்கு வந்துட்டேன் நான் ராஜி. அதுக்கப்புறம் உங்களோட நிறைய ஷோ வந்து பண்ண போகிறாங்க. மீண்டும் இன்னொரு நாள், அதாவது நாளைக்கு மறுபடியும் நான் வரப்போறேன். ஸோ அதுதான் வந்து நான் சொல்றேன், நிறைவு பாடலாக உங்களுக்காக சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். வேளாண் துறையின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அத்துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். G20 மற்றும் G7 மாநாடுகளில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாங்காக் சென்றடைந்தார். நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பாலதண்டாயுதன் கார்த்திகேயன் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மனாஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

ஷிம்கண்டில் நடைபெற்று வரும் 12 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்யா பிஷ்த் ஏஞ்சல் புனீரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: rainbow ever multi on the polynale in the Ella Mesa Madule.
1: நான்கு நிமிடம் ஆகிட்டு இருக்க இந்த வேலையில உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது நான் அஜய் ராஜஸ்ரீ. ஸோ இன்றைக்கி உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களுக்கு அப்படி சூப்பரான மெலோடி சாங்ஸ் ப்ளே பண்ண நான் ரெடியாக வந்துட்டேன். கேட்க நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 to 11 வந்து எல்லோரும் சூப்பராக விளாண்டிங்க இல்லையா? ஸோ ரெஸ்ட் எடுக்க வேண்டாம். ஸோ அதுக்காக எல்லோரும் அப்படியே கொஞ்சம் இப்படி ரிலாக்ஸாக உட்காந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு அப்படி ஒரு காதை மட்டும் இந்த எஃப்எம்ல கேட்டுகிட்டே இருங்க. எப்படி சேனலே மாற்ற முடியாத அளவுக்கு உங்களுக்கு நான் பாட்டு அப்படி திருக்கி விட்டுட்டே இருப்பேன் நான். ஓகே, நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, 1001 திரைப்படத்திலேருந்து. இந்த பாடல் வந்து 2010 இந்த படம் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஃபேவரட்னால் நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த பாடல் வந்து மாலை நேரம் அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா மற்றும் ஜிவி பிரகாஷ் குமார் பாடியிருக்காங்க. செல்வராகவனோட வரிகளில் ஜிவி பிரகாஷோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதோலு.

0: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்
1: வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
0: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only கான்ஃபிடன்ஸ்.
1: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: சுந்தி ஹோ, கமால் ஹி ஹோ கயா.
3: கியா ஹோ கயா ஐசா?
2: சிலிண்டர் ஆனே மே

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 11:12. இதில் உங்களுடன் ட்ராயிங் போக நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. யாருடைய நீ மோகினி திரைப்படத்தில் இருந்து ஒரு நாளைக்குள் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை வந்து கார்த்திக் மற்றும் ரீதா இணைந்து பாடியிருக்காங்க. நா முத்துக்குமாரோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. இது FM 91.4. இங்கே எல்லாமே சமதோலு.

பதினோரு மணி 20 நிமிடம் ஆகிட்டிருக்கு. ஆக போகிற இந்த வேலையில் உங்களோட ட்ரைன் பூ நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜி ராஜஸ்ரீ. நேரம் 11:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்துதான் உங்களுக்காக சூப்பரான பாடல் வெயிட்டிங்கில் இருக்கு. ரெண்டு திரைப்படத்துல இருந்து மொபைலா மொபைலா அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இமான் மற்றும் மாயாவோட குரல்ல, அப்புறம் தபு சங்கர் அப்படிங்கிறவரோட வரிகளில் டி இமானோட இசையில் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 11:25 ஆகிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது நான் அஜய் ராஜஸ்ரீ. ஸோ ரெண்டு திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்தது உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்க சாங் வந்து பாத்தீங்கன்னா திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்துல இருந்து. அது வந்து அப்படி இந்த கேட்கும் போதே எல்லாச்சும் என்னமா பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை தான் நான் ப்ளே பண்ண போறேன். பாட்டு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்து யார் பாடினாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். விஜய், ஏசுதாஸ் மற்றும் ரீட்டா இணைந்து பாடியிருக்காங்க. நாமத்துக்குமாரோட வரிகள், டி இமானோட இசையில இந்த பாட்டில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் இந்த பாட்டு நீ என்னன்னு சொல்ல மாட்டேல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த பாட்டில் கேளுங்க அப்படி மெய் மறந்து போயிடுவீங்க ஒரு பாடல். சோ கேட்டுட்டு வாங்க. இது FM 91.4, இங்க எல்லாமே சமதோல.

0: எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.
1: கண்ணுக்குள் ஏதோ திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலேருந்து கேட்டு முடித்த நேரம் 11:31. எஸ் நம்ம உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக உங்களுக்கான என்ன பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லீலை திரைப்படத்தில் இருந்த ஒரு கிளி ஒரு கிளி அப்படிங்கிற பாடல் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த பாடலை வந்து சதீஷ் சக்கரவர்த்தி மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியிருக்காங்க. வாலியோட வரிகளில் சதீஷ் சக்கரவர்த்தியோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 11:37 நிமிடம் ஆகிட்டிருக்கு. உங்களுடன் ட்ரெயின் போ நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. திருட்டு பாயலே 2 திரைப்படத்திலிருந்து நீ பார்க்கும் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலில் சத்யபிரகாஷோட குரலில், பா விஜயோட வரிகளில், வித்யாசாகரோட இசையில் அந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: பதினோரு மணி 42 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருக்கிறது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் இருந்து பார்க்காத பார்க்காத சாங் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு. இந்த பாடலில் விஜய் ஏசுதாஸ் மற்றும் ஏவி பூஜா இணைந்து பாடியிருக்காங்க. யுகபாரதியோட வரிகளில் டி இமானோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருக்கேன். இது

பார்க்காத பார்க்காத அப்படிங்கிற பாடலை கேட்டு முடித்த நேரம் 11:47. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் உங்களோட இணைந்திருக்கிறேன். சில நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. சுந்தர பாண்டியன் திரைப்படத்தில் இருந்து நெஞ்சுக்குள்ள அப்படிங்கிற பாடல், சைந்தவியோட குரலில் என்ஆர் ரகுநாதன் அவரோட

இனி எல்லாமே தூளு. நேரம் 11:51 ஆகிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நாம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வணக்கம் சென்னை திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இந்த படத்தில் இந்த பாடலை பர்டிகுலராக அனிருத் மற்றும் சுஜித்ரா இணைந்து பாடியிருக்காங்க. கார்கியோட வரிகள்லாம் அனிருத் ரவிச்சந்திரனோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 11:56 ஆகியாச்சு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலா உங்களுக்காக யூத் திரைப்படத்துல இருந்து முட்டக்கலக்கி சாங் ரெடி ஆயிருக்கு. இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கென் கருணாஸோட குரல்ல, கென் கருணாஸோட வரிகளை ஜி வி பிரகாஷோட இசையில நம்ம கேட்க போறோம். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதோட இன்னொரு நாள்ல இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அஜய் ராஜஸ்ரீ. இது எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதோலு.

0: நேரம் 12 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். வேளாண் துறையின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அத்துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். G20 மற்றும் G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாங்காக் சென்றடைந்தார். நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பால தண்டாயுதன் கார்த்திகேயன் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மொனாஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஷிம்கெண்டில் நடைபெற்று வரும் 12 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்யா பிஸ்ட் ஏஞ்சல் புனீரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 12 மணி 2 நிமிடம். இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் மக்கள்

நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் பிஎம் வித்யாலட்சுமி திட்டமாகும். பிஎம் வித்யாலட்சுமி திட்டம் என்பது உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எளிதாக கல்வி கடன் பெற உதவும் மத்திய அரசின் முக்கியமான முயற்சியாகும். மாணவர்கள் பல வங்கிகளின் கல்வி கடன் திட்டங்களை ஒரே இடத்தில் அறிந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கக்கூடிய வசதியை உருவாக்குவதற்காகவே இந்த முயற்சி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் வித்யாலட்சுமி போர்ட்டல் ஆகும். இந்த இணையதளம் மூலம் மாணவர்கள் பல்வேறு வங்கிகளின் கல்வி கடன் திட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரே விண்ணப்ப படிவத்தை நிரப்பி பல வங்கிகளுக்கு அனுப்பும் வசதியும் இதில் உள்ளது. இதனால் மாணவர்கள் ஒவ்வொரு வங்கியிலும் தனித்தனியாக சென்று விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைனில் கண்காணிக்கும் வசதியும் வழங்கப்படுகிறது. பிஎம் வித்யாலட்சுமி திட்டம் இந்திய வங்கிகள் சங்கமான இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் செயல்படுகிறது. இது மாடல் எஜுகேஷன் லோன் ஸ்கீம் அடிப்படையில் செயல்படுகிறது. பட்டப்படிப்பு, முதுநிலை படிப்பு, தொழில்நுட்ப மற்றும் தொழில்முறை படிப்புகள் போன்ற பல்வேறு உயர்கல்வி படிப்புகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் கல்வி கடன் பெற முடியும். இந்த திட்டத்தின் மூலம் கல்வி கட்டணம், விடுதி செலவு, புத்தகங்கள், உபகரணங்கள் மற்றும் பிற கல்வி தொடர்பான செலவுகளுக்காக கடன் வழங்கப்படுகிறது. குடும்ப வருமானம் குறைவாக உள்ள மாணவர்களுக்கு அரசு வட்டி மானியம் வழங்கும் திட்டங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் பொருளாதார சிக்கல்கள் காரணமாக கல்வி இடைநிறுத்தப்படாமல் தொடர முடிகிறது. பிஎம் வித்யாலட்சுமி திட்டம் கல்வி வாய்ப்புகளை சமமாக வழங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களை சார்ந்த மாணவர்கள் கூட உயர்கல்வியை அடைய உதவுகிறது. டிஜிட்டல் முறையில் வெளிப்படையான மற்றும் எளிமையான செயல்முறை மூலம் மாணவர்களுக்கு நேரமும் முயற்சியும் மிச்சமாகிறது. இன்றைய போட்டி உலகில் உயர்கல்வி மிகவும் அவசியமானதாக மாறியுள்ளது. அந்த கல்வியை பெற நிதி தடைகள் இருக்கக்கூடாது என்பதே இந்த திட்டத்தின் அடிப்படை எண்ணமாகும். ஆகவே பிஎம் வித்யாலட்சுமி திட்டம் மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் ஒரு முக்கியமான பாலமாக செயல்படுகிறது. கல்வி என்பது ஒரு முதலீடு. அந்த முதலீட்டை எளிதாக்கும் ஒரு பயனுள்ள முயற்சியாக இந்த திட்டம் விளங்குகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பிஎம் வித்யாலட்சுமி திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

வணக்கம். நேர்களே, நேரம் இப்போ 12:06 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. எஸ் வித் மீ ஆர் ஜே ஜோனால். இன்னைக்கு வந்து ரெயின்போ பண்பலை 101.4 ஹாய் ஸ்நேகிதியில ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் உங்களுக்காகவே எடுத்துட்டு வந்திருக்கேன் நேர்களே. அதாவது சில நேரத்துல ஏன்னா இதெல்லாம் இப்ப நடக்குது, வாழ்க்கையில ஏன் இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு, அது ஒரு மோசமான ஒரு விஷயமா நம்மளுக்கு தெரியும். அது ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு சம்பவமா இருக்கலாம், இல்ல நீங்க எடுத்த ஒரு முடிவா கூட இருக்கலாம். ஏன் நம்ம இப்படி யோசிச்சோம், ஏன் இப்படி எடுத்தோம், இப்படி ஒரு முடிவு எடுத்தோம், ஏன் இந்த காரியம் இந்த நேரத்துல இப்படி நடக்குது, இது இப்படி மோசமா இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு நல்ல விஷயமா நடந்திருக்கும். அதுவே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா மாறி இருக்க கூட செய்யும். சே, நல்ல வேலைக்கு அந்த ஒரு முடிவு எடுத்தோம், நல்ல வேலைக்கு இந்த காரியம் வந்து நடந்தது, அதனாலதான் இப்ப இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு.

0: அப்படிங்கறத நம்ம லேட்டரா தான் வந்து ரியலைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏன்டா இது நடந்துச்சு அப்படின்னு நீங்க யோசிச்ச ஒரு விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு சூப்பர் டூப்பரான ஒரு விஷயமா மாறி இருக்கும் இல்லையா? அந்த காரியம் என்ன அப்படிங்கறத ஏன் கூட பகிர்ந்து கொள்ளுங்க. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீர்களே, நீங்க உங்க லைஃப்ல எப்படி அந்த ஒரு விஷயம் வந்து மோசமா இருந்தது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அது சூப்பரான ஒரு விஷயமா மாறுச்சு அப்படிங்கறத ஏன் கூட ஷேர் பண்ணணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 295-2-05-54. இதுக்கு இணைப்பதாக 0-44 அப்படிங்கிற எண்ணை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நீர்களே, சில நேரம் வந்து காலம் பதில் சொல்லும், நேரம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி சில நேரத்தில் ஒரு காரியம் நம்மளுக்கு தோன்றும் போது அது வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொன்னதோ, நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஒருத்தங்க வந்ததோ, எல்லாமே ஒருவேளை அந்த நேரத்தில் ஒரு கெட்ட விஷயமாவோ அது மோசமான ஒரு முடிவாகவோ தோன்றலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து போகும்போது தான் அதோடைய உண்மையான அழகை வந்து நம்ம ரசிக்கவும் பார்க்கவும் முடியும். சோ அந்த காரியத்தை பத்தி இன்னைக்கு நான் நிறைய காரியங்கள் உங்க கூட இருந்து பேசி உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போறேன். சோ நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் வந்து போன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம்.
1: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்க

0: பேக் டு ஹாய் ஸ்நேகிதியே. நேரம் இப்போ 12:14 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க நேயர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏண்டா இது நடந்துச்சு அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம், நல்ல வேலைக்குடா இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மாறின அந்த ஒரு காரியத்தை தான் ஏன் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்
1: மேடம்.
0: கலாமா, எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க. மேடம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். அப்பாவுக்கு நிறைய பசங்க, அப்பா அவங்க அக்கா மூணு அக்கா எல்லாம் தெரியுது. அவங்கள முழு படிக்க வச்சுட்டாங்க. எங்களை ஆசை விட்டாங்க கீழ. சரி, அக்கா மாதிரி முந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மூஞ்சிக்கு நான் அனுப்பிச்சேன் மேடம். நான் ரெண்டு தான் இப்ப படிக்கணும் அப்படின்னு ஏற்ப பண்ணேன். சரி, அப்பா நான் நீ தைத்து விடாதுமா, நான் கஷ்டப்பட நான் படி வைக்கிறேன்மா, அக்கா விட நீ படி விடுங்க. ஆனா என்ன முடிஞ்சதுதான் முடிச்சு மேடம், அதுதான் முடிஞ்சல. சரி, கொஞ்சம் திட்டு வேலை கொஞ்சம் பேசுறேன் மேடம், கிடைக்கல. சம்பளியா பார்த்தா அது சம்பளம் பார்த்தா ஒண்ணு இல்ல. சரி, அக்கா என்ன பண்ணாங்க, இது நான் வேற இடத்துல பாக்குறேன், அது ட்ரை பண்ண மேடம், அது கட்சி தான் சந்தோஷம் மேடம். அக்கா புரிஞ்சுறாங்க, ஏ உன் கண்டிப்பா பாக்குறேன், ஏன் நீ கவலை பாருன்னு. அதான் கவலை பண்ணுங்க மேடம், ரெண்டு முடிச்சிருந்தா ஆனா குடும்பம் கிடைக்காதுன்னு பார்த்தேன். சரி, அக்கா என்ன பண்ணாங்க, சரி முடிக்கு நீ கண்டிப்பா இது ஏன் கிட்ட சும்மா சுத்திங்கிற அப்படின்னு நம்ம சரி அதான் மேடம். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்ட மேடம் படிக்கல நானு. ஐயோப்பா, சீட்டு கட்டுறது அப்பா வந்து அனுபவிச்சாரு. இப்படிதான் நம்ம முட்டுக்கு பாஸ் பண்ண ரெண்டு டிகிரி முடிச்சிட்டேன். சும்மா டம்பி உள்ளு ஏன்னா வெளியே போக முடியாது, ஆனா ரொம்ப லாங் உள்ளூர் எங்க ஊர்ல ட்ரை பண்ணிக்கிறேன்.
0: உங்க லைஃப்ல அப்படி ஒரு என்ன இன்சிடென்ட் வந்து நீங்க லைஃப்ல என்கவுண்டர் பண்ணீங்க, ஐயோ ஏன்டா இது நடந்துச்சுன்னு நினைச்சது, சூப்பர் நல்ல வேலைக்கு இது நடந்துச்சு அப்படின்னு மாறின ஒரு விஷயத்தை என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாம் வந்து நம்ம விடாமுயற்சி திரைப்படத்துல இருந்து சவதிகா கேட்டோம். அடுத்த பாடல் தலைவன் தலைவி படத்துல இருந்து பொட்டல முட்டாயி அப்படிங்கிற பாடல் தான் சந்தோஷ் நாராயணனுடைய குடல்ல விவேக்குடைய வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில கேட்டேன். இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதுன்னு.

நேர்களே, நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புதும் காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: என்ன ஒரு காரியம் அப்படிங்கறத சொல்ற இருக்காங்க. வணக்கம், அடடே கட் ஆயிட்டாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி என்ன ஒரு காரியம் நடந்தது அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.

0: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: வணக்கம். நான் நெல்லை ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேம்மா.
1: எப்படி இருக்கீங்கம்மா?
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க.
0: ஏன்டாங்க இப்படி நடக்குது? அது எப்போதுமே எல்லாத்துக்குமே அது சொல்ற வேலைதான், வரிதான். எல்லாமே சொல்லுவோம். இப்ப இடையில என் மக ஒரு மூணு பவுன் செயினை தொலைச்சிட்டா.
1: ஐயோ,
0: ஏன்டா எங்க நமக்கு இப்படி வந்து நடக்கு? நம்ம கேட்க இல்லையா?
1: கண்டிப்பா
0: அப்படி அது அப்படி அப்படி எல்லாமே அப்படி வர

0: பின்னால யோசிச்சது உண்டா?
1: நல்ல வேலை நடஞ்சது நினைக்கி நல்ல நேரம். நாங்க பம்பாயில இருந்து இவ்வளவு நாளும் அங்க இருந்து காலி பண்ணி வந்துட்டோமா. ஆமா, வயசாயிட்டு. அதனால நல்ல நேரம் அந்த நேரத்தோட நாங்க இது பண்ணி அது அப்பப்ப நினைச்சுக்கிடுவோம். ஆமா, அங்க வந்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். அது ரொம்ப நல்ல நேரம்
0: தான்.
1: நல்ல வேலை நம்ம வந்து செட்டில் ஆயிட்டோம். என் மாதிரிலாம் போக முடியாது, ட்ரெயின்ல போக முடியாது. அப்ப இது ஒரு நல்ல வேலை தானே நம்மளுக்கு.
0: கண்டிப்பா
1: இவன் கொடுத்த வேலை,
0: இவன்
1: கொடுத்தது.
0: சூப்பர்மா, சூப்பர். நன்றிமா, நன்றி.
1: நன்றி, நன்றி மேடம்.
0: ஓகே, ஸோ நேர்களே, உங்கள் லைஃப்லேயும் கூட சில நேரங்களில் ஐயோ என்னடா இது, ஏன்டா இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிற அதே தருணத்தில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, ஆ நல்ல வேலைக்கு அந்த முடிவெடுத்தோம், நல்ல வேலைக்கு அந்த காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகளை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கியோ ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நீங்களும் என் கூட பகிர்ந்து கொள்ளணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6000-38 அல்லது 2952-0554 இந்த எண்களுக்கு இணைப்பெண்ணாக 0444 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. நல்லா பாட்டை கேட்ட உடனே அப்படியே எந்திச்சு டான்ஸ் ஆடலாம் போல அப்படிங்கிற ஒரு வைப்ல ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. தக் லைஃப் திரைப்படத்துல இருந்து ஜிங்குச்சாம் அப்படிங்கிற பாடல் வந்துகிட்டே இருக்கு. வைஷாலி, சமந்த், சக்தி ஸ்ரீ கோபாலன், ஆதித்யா, ஆர்கே இந்த பாடிய பாடல் இது. கமல்ஹாசனுடைய வரிகள்ல ஏஆர் ரகுமான் இசையில. கீட்டி இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமந்தூள்.

0: Let the celebrations begin.
1: Welcome back to ஹாய் ஸ்நேகிதி. நேரம் இப்போ 12:30 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வந்து அடையேண்டா இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு யோசிச்ச ஒரு விஷயம் தான் திரியுது. பார்த்தீங்கன்னா அடடே நல்ல வேலைக்கு அதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து மாறி நிற்கும் திடீர்னு. ஸோ அந்த ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு சொல்லலாம். டைம் ஹீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ சில நேரங்களில் அந்த டைமை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் கெட்ட ஒரு விஷயமா தெரிஞ்சது கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது நல்ல வேலைக்கு அது நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்தை கொடுக்கறதுக்கு நாம ரெடியா இருக்கணும். அந்த பொறுமையும் பேஷன்ஸும் கண்டிப்பா நம்மளுக்கு வேணுங்க. ஓகே, நீங்களும் வந்து பொறுமையாக பேஷண்டாக வந்து லிசன் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொன்னேன், நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு அனுபவத்தையும் கூட பகிர்ந்து கொள்ளணும்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 அல்லது 2952055544. இந்த எண்களுக்கு இணைப்பை நாக 044 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்களே அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. தங்கப்பூவே அப்படிங்கிற பாடல் மாடுறாஸ் திரைப்படத்தில் இருந்து ரவிஜி உடைய குரலில் விவேக்குடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரோடைய இசையில் கிட்ட இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: நேர்களே, எஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் பற்றி வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ஏன்டா இப்படி நடக்குது, நம்ம இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலையே, நம்ம ஒன்று நினச்சிருப்போம், நம்ம ஒரு பிளான் போட்டு போயிட்டுருப்போம், திடீர்னு பார்த்தா வந்து நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் வேற ஒன்று அது வாட்டுக்கு இன்னொரு ட்ராக்ல நடந்துட்டுருக்கோம். ஆனால் பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து நல்ல வேலைக்கு அந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு வருவோம். ஏன்டா இப்படி நடந்ததுங்கிறது, நல்ல வேலைக்கு இது நடந்தது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு திருப்பு முனை உங்க லைஃப்ல அப்படி என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 295-2-0-5-5-4. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யாரு? எஸ் ரெயின்போ எஃப்எம் தான். உங்க பேரு? சோபிகா, குட்டி சோபிகா, சொல்லுங்க, உங்க லைஃப்ல அப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஐயோ, உங்க பேர்
1: என்ன?
0: ஸ்ருதிகாவா? ஸ்ருதிகாவா? ஓகே, சூப்பர்மா, சொல்லுங்க.
1: எனக்கு வந்து ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணுங்க எனக்காக.
0: முயற்சி பண்றேன், சொல்லுங்க.
1: ஓகே, எனக்கு வந்து சுடரி பாட்டு வேணும். எனக்கு
0: சுடர் பாட்டா?
1: சுடர் பாட்டு இல்ல, சுடரி பாட்டா. ஐயோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது.
0: ஓகே, இங்க பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம்.
1: சரி, சொல்லுங்க. என்ன டாபிக் போயிட்டு இருக்கு இப்போ?
0: பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் கேட்காம கால் பண்ணிருக்கீங்க. அதாவது உங்க லைஃப்ல இது வரைக்கும் நினைப்போம். அப்படி ஏதாவது நடந்திருக்கா?

0: இதுதான் இதுதானா? ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே, ஸோ நேர்களே, நம்ம எல்லாரோட லைஃப்புமே அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்கும். சே, என்னடா இது, இந்த மொமெண்ட்டில் இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம், இதுதான் நடக்குது அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதோடைய ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, காலம் பதில் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க. ஸோ சில நேரம் நம்ம நினச்சிட்ருப்போம் அந்த மொமெண்ட்டில் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது தான் அதோடைய உண்மையான ரிசல்ட்டே வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு வரலாம்.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டலிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: 15 to 20 years research.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சாத்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பாடல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த பாடலோட வரிகளை கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஏன்னா வந்து நம்ம எல்லாரோட மைண்ட் வைஸ் தான் இந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏண்டா இப்படி அப்படின்ற ஒரு பாடல் தான். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க டாப்பிக்கும் கூட அதுதான் இல்லையா? ஏண்டா இப்படி நடக்க அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது நல்ல வேலைக்குடா அப்படி நடந்தது அப்படின்ற ஒரு மொமெண்ட்டாக மாறும் இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான் தெரியல, கூட்டத்தில் ஒருவன் அப்படிங்கிற படத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஒரு வெஸ்ட் ஃபேஸில் போயிட்டுருக்கோம், ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிப்பார் அந்த ஹீரோ. ஸோ அந்த ஒரு படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் தான் உங்களுக்காக இப்போ வந்துகிட்டே இருக்கு. கூட்டத்தில் ஒருத்தன் திரைப்படத்திலிருந்து ஏண்டா இப்படி அப்படிங்கிற பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஃபிட் எமென்ஸ் இணைந்து பாடிய பாடல், கபிலனுடைய வரிகளில், நிவாஸ் கே பிரசனாவுடைய இசையில். கேட்டேன் இந்த ரெங்கல் இதில் இன்ப பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

0: வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. நேரம் இப்போ 12:47 நிமிடமாயாச்சு. அடுத்த நேர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஓகே, ஸோ கட்டாயிடுச்சு நேர்களே, நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து பேசணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன இப்படி நடக்குது அப்படின்றத யோசிக்கிற அதே நேரத்தில் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது நல்ல வேலைக்கு அது நடந்தது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத என் கூட பகிர்ந்து கொள்ளணும்னா ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986003 அல்லது 2952055 இணைப்பை நாக 0444 அப்படிங்கிற என்ன சேர்த்துக்கோங்க. ஸோ நேர்களே, உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்குமே, ஆனால் ஒருவேளை நீங்க இன்னும் வந்து அந்த செகண்ட் ஃபேஸ்க்கு போயிருக்க மாட்டீங்க, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு இப்போ நினைச்சிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது ஓகே, அது நடந்தது நல்லதுக்கு தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் காத்துருங்க, காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான். அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்கிறது?
1: நான் பரமக்குடிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.

0: ராஜேஸ்வரிமா எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்குங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: நிறைய நேரம் மழை பெய்யுது, பூமி குளிஞ்சிருக்கு.
0: சூப்பர். ஆமா,
1: பயங்கரமான அது எலினோ எலினோ வெயிலா, அந்த வெயில் எல்லாம் போயிருச்சு.
0: ஆமா, இப்ப அடுத்து சூப்பர் எலினோ மழைய வந்து எதிர்பார்த்திருக்கோம்.
1: ஆமா, அதனால மாற்றங்கள் எப்போதும் மாறாதது.
0: கண்டிப்பா உண்மை. சொல்லுங்க சொல்லுங்க.
1: எனக்கு நடந்தது என்னன்னா, அப்போ படிக்கலையேன்னு ரொம்ப வருத்தம். எழுதி ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தா எப்படி எல்லாம் வாழலாம், நல்லா அப்படி சூப்பரா அப்படி ஹெத்தா வாழலாமே நினைப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து யோசிக்கிறேன், நம்ம வேலைக்கு போயிருந்தா இப்படி எல்லாம் வானொலியில பேச முடியுமா? வேலைக்கு போயிருந்தா ஒரே சப்ஜெக்ட்லயே போயிருக்கோம் வாழ்க்கை.
0: இப்ப வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா?
1: ஆமா, வாழ்க்கை போக வேலைக்கு போக சாப்பிட தூங்க பிள்ளைகளை எல்லாம் சரியா கவனிக்க முடியாம போயிருக்கான். ஆனா இன்னைக்கு என் பிள்ளைகளையும் கவனிச்சு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்க வானொலியில பேசி நிறைய பாடெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சமானதை எழுதி கவிதை எல்லாம் எழுதி உங்ககிட்ட எல்லாம் சொல்லி அர்த்தம் அடிச்சு மனசு எப்பவுமே நல்லா சிறையெடுத்து பறச்சு ரிலாக்ஸா இருக்கு. இப்போ
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ உங்களுக்காக உங்க கையில என்ன இருக்கோ அதை வந்து ரசிக்கிறீங்கிறதே ரொம்ப அழகா இருக்கு.
1: ஆமா, காசு பாட பெருசு இல்லப்பா. காசு பாடம் மணின்னு போகாம எந்திரக்கட்ட வாழ்க்கைய விட்டுட்டு காசு பண்ண குறைவா இருந்தாலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஆரவா சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருக்கு பாத்தீங்களா? அது வந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கம்மா இந்த வாழ்க்கை.
0: சூப்பர்மா சூப்பர். நன்றிமா. நன்றி
1: நன்றி நன்றி. வாழ்க்கை
0: அவங்களுக்கு இப்போ கையில இருக்கிற அந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாவே வந்து எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இதுதான் ஆசை, இதுதான் வேணும்னு நினைச்சேன், ஆனா அது கிடைக்கல. ஆனா இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரொம்ப நல்ல ஒரு புரிதலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நேரம் நேயர் எஃப்எம் ரெயின்போ. பத்மாவதிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். இந்த நாளைக்கு வந்து என் கூட தான் பேசிருக்கீங்க நீங்க. ஓகே சூப்பர்மா சொல்லுங்க.
2: எனக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு யோசனை பண்ணி தான் கரணேன். அப்புறம் பார்த்தாக்கா பிப்ரவரி 2nd எனக்கு கல்யாண நாள். சரி என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு போன வருஷமா போன வருஷம் 1st ஒரு 2nd இப்ப இல்ல. அத நினைச்சுன்னா சரி யாரும் செய்ய மாட்டாங்களா என்னன்னு பார்த்தா கதையில பார்த்தா என் புட சூப்பரா கல்யாண நாள நடத்தினா. கல்யாண நாள் நடத்தி கையில வடையில் போட்டு சத்திரம் அமைச்சு ரெண்டு பேருக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் எனக்கு கல்யாண நாள் நடத்தி அப்பா அப்பாவும் நல்லா இருக்காரு நானும் நல்லா இருக்கேன்னு.
0: சூப்பர்மா சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை. என் பிள்ளைங்களா நல்லா இருக்குமா?
0: ரொம்ப அழகுமா, கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: ஏமா சாப்பிட்டியா?
0: இல்லம்மா இனிமேதான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா?
2: சூப்பரா பேசுவேன் கசில ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி யாராலையோ மிஸ் பண்ணி கடக்க வேண்டியிருக்காங்க.
0: சரிமா, அந்த ஒரு தடவை கூட இன்னைக்கு வந்து நீங்க என் கூட பேசிட்டீங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நன்றி.
2: நன்றிப்பா நன்றி.
0: ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் வந்து கேக்குறதுக்கு. என்னதான் இருந்தாலும் இப்ப என் கையில இருக்கிற இந்த வாழ்க்கையை நான் வந்து ரொம்ப ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் இருந்தது எனக்கு, ஒரு நாள் நான் யோசிச்சிருக்கேன், ஐயோ ஏன்டா இந்த ஒரு விஷயம் நடக்குது, என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்போ என் லைஃப் எனக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்க அந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை நான் நினைச்சது நடந்திருந்தா இந்த மாதிரி என் லைஃப் இப்போ இருந்திருக்குமான்னு தெரியல, ஆனா இப்போ இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளுடைய காலர் சொல்லும்போது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒருவேளை இந்த மொமெண்ட்ல என்னடா இது ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியலையே, நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், இதுவும் கடந்து போகும். சோ சீக்கிரத்துல நீங்க ஒரு நாள் இதே ஒரு ஃபீலிங்கோட நல்ல வேலைக்கு இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒருவேளை இந்த பகுதியை வந்து கடந்து போகும்போது வந்து வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கலாம் என்னடா அப்படின்னு, கண்டிப்பா இது வந்து ஒரு கடினமான பாதையா தான் இருக்கும். ஆனா கடினமான பாதைகள் தான் ரொம்ப அழகான வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த காலத்தை மறந்துடாதீங்க, இந்த காலத்தை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த காலத்துல நீங்க கற்றுக்கொள்கிற விஷயங்களையும் பாடங்களையும் வந்து நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி

இருக்கேன். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெற்றிக்கண் திரைப்படத்துல இருந்து இதுவும் கடந்து போகும். சித் ஸ்ரீராம் மற்றும் கிரீஷ் இணைந்து பாடிய பாடல். கிரீஷ் கோபாலகிருஷ்ணனுடைய இசையில கேட்டேன். இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி 1 நிமிடம் ஆகிட்டு இருக்க இந்த வேளையில் நாம் இணைந்திருக்கிற நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு அழகான இனிமையான பாடலை ப்ளே பண்ணுறதுக்காக வந்தாச்சு நான் அஜய் ராஜஸ்ரீ. நீங்கள் யோசிக்கலாம், இந்த பிள்ளை இப்போ தானே 12 மணிக்கு நான் போயிட்டு வரேன், அப்புறமா சந்திக்கிறேன்னு சொன்னிச்சு, என்ன திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதில் எனக்கு வந்து உங்களை 1 மணி நேரம் வந்து நேயர்களை பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது எனக்கு அது ஒரு நாள் இல்லை பல நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து அப்படி நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களை மீண்டும் வந்து இந்த ரெயின்போ நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. உயிரா மனமா திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள்.

பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:06. திரைக்காணம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஸ்நேகிதி திரைப்படத்திலிருந்து ராணி என்றதும் அந்த பாடல் உங்களுக்காக வழங்க இருக்கும். பி சுசிலா அவர்களோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
3: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
3: ஆஹா, ரைட், வா சுருதி, போலாம்.
2: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
3: என்ன சொல்ற குயில்? எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
4: என்ன குருவி பேசுது?
3: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
4: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
2: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
4: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
5: கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
3: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
6: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
7: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
6: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 1:12 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி திரைகானம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை பி சுசீலாவோட குரல்ல, கண்ணதாசனோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையில இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.
1: தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்சொல்லு தக்கச்

0: கண்ணம்மா.
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
0: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
0: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல, என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னான், குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில் அமையுமா.
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலியமா எல்லா

0: கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
3: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
4: தேங்க் யூ சோ மச்.
3: சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
4: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
5: she is a fantasy, shanana, oh oh.
3: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

நேரம் 1:21 ஆகிட்டிருக்க திரைக்காணம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ரகசிய போலீஸ் திரைப்படத்தில் இருந்து கண்ணில் தெரிகின்ற அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இந்த பாடலில் TM சவுந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்காங்க. MS விஸ்வநாதனோட குரல் இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: நாடுகள் சபை இந்த வருடத்தை 2026 வருடத்தை உலக விமன் ஃபார்மர்ஸ், அதாவது பெண் விவசாயிகள் தினமாக, பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிச்சிருக்கு. அதற்காக ஒரு முக்கியமான தினம், முக்கியமான விழா இன்று நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற்றிருக்கு. அது குறித்த ஒரு நேரலை, வாங்க காட்டுப்பாக்கம் போவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்
0: சார், உங்களை அறிமுகப்படுத்திங்க. உங்களை தேடி நாங்களே வந்துட்டோம்.
1: நன்றி ஐயா. நன்றி ஐயா. என்னுடைய பெயர் முனைவர் இரா திருமாவளவன், வேளாண்மை அறிவியல் நிலையம் காட்டுப்பாக்கத்துடைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் ஐயா. இன்றைய தினம் வந்து இந்த மகிளா திவஸ்
0: ஃபார்மர்ஸ்,
1: உலக மகிளா கிசான் திவாஸ் 2026 சொல்லக்கூடிய
0: உலக பெண் விவசாயிகள் தினம், ஆண்டு
1: பெண் விவசாயிகள் தினத்தை கொண்டாடுறோம். மாண்புமிகு இந்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இந்திய வேளாண் அரசின் குடும்பத்தின் ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய இந்த வேளாண்மை அறிவியல் மையத்துல வந்து இந்த பெண் விவசாயிகளை கௌரவிக்கும் தினமாக இன்று ஒரு கொண்டாட்டங்கள் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம்.
0: என்ன செஞ்சிருக்கீங்க சார், என்ன நடந்துச்சாங்க, அதை முதல்ல சொல்லிடுங்களேன்.
1: இன்னைக்கு வந்து பெண் விவசாயிகளுடைய சங்கமம் ஏற்பாடு பண்ணி இங்க வெற்றி தொழில் முனைவோர்களா மாறின பெண் விவசாயிகளை மற்ற விவசாய பெருமக்களிடம் அறிமுகப்படுத்தி அவங்களை கௌரவிச்சிருக்கிறோம் வேளாண்மை அறிவியல் மையத்தின் சார்பாக. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி பெற்ற ஒரு தொழில் முனைவோரான ஒரு பெண் விவசாயி நமது வேளாண்மை அறிவியல் மையத்தில் வந்திருக்காங்க. அவங்களுடைய பெயர் திருமதி ஞானாம்பாள்.
0: ஞானாம்பாள்,
1: ஆமா,
0: அவங்கள்ட்ட நாங்க பேசலாமா?
1: கண்டிப்பாங்க ஐயா, அவங்கள்ட்ட தரேன்.
0: ஞானாம்பாள் அம்மா, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். என் பெயர் ஞானாம்பாள். நான் வந்து மேட்டுக்குளத்தூர் கிராமம், ஸ்ரீபெரும்புதூர் வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து நான் வந்து பேச வந்திருக்கேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து அப்பா வந்து ஃபார்மர், அப்பா ஃபார்மர்ன்றதுனால விவசாயம் குடும்பத்திலிருந்து தான் என்னோட பின்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. அப்பா ஃபார்மர்ன்றதுக்கு தாண்டி ஒரு பெண்ணா வந்து விவசாயம் பண்ண முடியாது அப்படின்றது அப்பாவுடைய எண்ணம். ஏன்னா ஒரு விவசாயத்துல வந்து ஒரு பெண் வந்து ஏர் ஓட்டுறதோ களை பறிக்கிறதோ, களை எடுப்பாங்க ஆனா ஏர் ஓட்டுறது மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெண்ணால முடியாது அப்படின்றதுனால அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு அப்புறம் என்னுடைய விவசாயத்தை யார் பாத்துக்க போறா அப்படின்றது அப்பாவுடைய பெரிய கவலையாவே இருந்துச்சு. அதனாலயே என்னன்னா அப்பா வந்து நிறைய வருத்தப்பட்டுட்டே இருந்தாரு. எனக்கு அப்புறம் என்னோட விவசாயத்தை பாத்துக்கிறது யாரு யாருன்ற அப்புறம் ஒரு தாக்குதல் வந்து என்னோட மனசுல வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சுது. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது என்னோட விவசாயத்தை வந்து விவசாயமா போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்ன கொடுத்தது வந்து கிராமத்துல தான் கொடுத்தாங்க. ஆனா அது பின்னாடியில நான் கிராமத்துல வந்து விவசாயம் பண்ண முடியல. ஆனா எங்களுக்கு விவசாய நிலம் வந்து நாங்க இருந்த கிராமத்துல வந்து ஃபுல்லாவே வந்து கம்பெனி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதனால விவசாயத்தை வந்து அங்க எதுவும் பெருசா பண்ண முடியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 12 வந்து எந்த ஒரு விவசாய சம்பந்தமா எந்த ஒரு வேலையுமே பண்ணாம இருந்தேன். அப்பா சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் வந்து அப்பப்ப மனசுல வந்து உதிச்சுட்டே இருக்கும். விவசாயத்துல நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அப்பா சொன்ன வார்த்தை வந்து ஆழமா மனசுல பதிஞ்சதுனாலே என்னவோ தெரியல இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசுல ஆழமா இருந்தது. நம்மாழ்வார் ஐயா புக்கை வந்து நிறைய படிப்பேன் நானு. நம்மாழ்வார் ஐயா வந்து சொன்ன விவசாயத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு எனக்கு பெருசா இடம்லாம் தேவைப்படல, இடமும் இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது 2021 மாடி தோட்டத்துல தான் என்னோட வளர்ச்சியை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 4 வந்து என்னோட காய்கறி சாகுபடியை வந்து நான் பண்ணேன். 4 ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு 3 விவசாயம் பண்ற அளவுக்கு என்னோட விவசாய முறைகள் வந்து மாறி இருக்கு. அதுவும் இயற்கை விவசாயம் பண்ணா இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னுடைய பெரிய உந்துதல். அதுக்கான முயற்சிகளை வந்து பெருசா எடுத்துட்டே இருக்கேன், அதுக்கான சக்சஸும் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயி விவசாயியா மட்டும் இருந்துடக்கூடாது. விவசாயி வந்து மதிப்பு கூட்டுதல் பொருளை வந்து பண்ணா மட்டும்தான் அவன் வந்து சக்சஸா பண்ண முடியும் அப்படின்றது நான் அந்த விவசாயத்துல போனதுக்கு அப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன். அதனால விவசாய மதிப்பு கூட்டுதல் பொருள்களை வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள், இதுல வந்து நம்ம கஞ்சி வெரைட்டிஸ வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். முதல்ல வந்து நான் பெண்களுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் பெண்களுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கல்யாணம் முடிச்சு எனக்கு ஒரு 6 வந்து குழந்தையே இல்லை. ஏன் அப்படின்னு போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும் போது நீங்க கர்ப்பப்பை வந்து ரொம்ப சின்னதா இருக்குங்க, ஒரு குழந்தைய தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் படிச்சது காலேஜ் போனப்பெல்லாம் வந்து எல்லாமே காலேஜ் போகும்போது நிறைய சாப்பிட்டுருக்க மாட்டோம், குழந்தைங்களா இருக்கும்போது

0: நேரம் 1:28. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதனால் இன்றைக்கி சரவணன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசலாம்.
1: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்களை 11 மணிக்கு சந்திக்கிறனாலும் 1:30 மணிக்கு சந்திக்கிறதுக்கு வந்துட்டோம். முக்கியமான நாள் அப்படின்னு நம்முடைய ஆர்ஜே சொன்னாங்க. அது என்ன முக்கியமான நாள்? நம்முடைய ஐக்கிய

0: அம்மா கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அம்மா வேண்டாம் இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சின்னதாக எடுத்துட்டு போவோம். அது ஒரு ஃபேன்சியாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் என்ன நினைச்சேன், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே வந்து மாத்தினா மட்டும்தான் நம்ம ஹெல்த்தை வந்து மாற்ற முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. பெண்களுக்கான கஞ்சி மிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். பெண்களுக்கான கஞ்சி மிக்ஸ்ல வந்து மகப்பாளர் கஞ்சி மிக்ஸ்ன்றது தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கஞ்சி மிக்ஸ். அதுல வந்து சாதாரணமா வந்து நாங்க மகப்பாளர் கஞ்சி மிக்ஸ்ல வந்து கஞ்சி மிக்ஸா கொடுக்காம அதுல வந்து ஹெர்பல்ஸும் இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்தோம். ஹெர்பல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இலந்த பழ இலை அப்படின்றது எல்லாருக்கும் வந்து இலந்த பழ இலை சாப்பிட்டா கருமுட்டை உருவாகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்து நம்ம இலந்த பழ இலையாவே டைரக்டா கொடுக்கல, ஒரு இலந்த பழ இலைய வந்து பாரம்பரிய அரிசியில வந்து இன்ஃபியூஸ் பண்ணி பாவனை கஞ்சி மிக்ஸ்ன்ற அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம கஞ்சி மிக்ஸா கொடுத்தோம். அதுல இலந்த பழ இலை, கல்யாண முருங்கை, பூங்கார், ரத்தசாலி, கருங்குருவை, காட்டியானம் இந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணி பாவனை கஞ்சி மிக்ஸ்ல தான் நாங்க இன்ஸ்டண்டா கொடுக்க ஆரம்பிச்சோம். குறுநையா கொடுத்தா வந்து லேட் ஆகும் அப்படின்றதுனால நாங்க கஞ்சி மிக்ஸ் தான் கொடுத்தோம். அந்த கஞ்சி மிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நாங்க சாம்பிளா தான் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு 100 பேருக்கு ஒரு சாம்பிள் வந்து நாங்க கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இது வந்து என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். யார் யாரா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் வைஸ் போயிட்டு குழந்தை இல்லைன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சாம்பிளாக தான் நான் கொடுத்தேன். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 200 கிலோ அளவுக்கு சாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். இன்னைக்கு சக்ஸஸ் ரேட்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கஞ்சி மிக்ஸை சாப்பிட்டுட்டு ஒரு 5 இயர்ஸ் பேபியே இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடிக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ரேட்டு ஃபர்ஸ்ட்டு கொடுத்தோம். அதை நான் எத்தனை கோடி சம்பாரிச்சாலுமே அந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு வராது. அந்த மொமெண்ட்டை நான் அன்னைக்கு அனுபவிச்சேன். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு மட்டுமா இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தா லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்குமே நிறைய இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஜென்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து நிறைய பேர் வெளியில சொல்றது இல்லை, ஆனால் வந்து அவங்களுக்குள்ள மனசுல வந்து ஆழமா வந்து நிறைய வந்து தாக்குதல்களும் எண்ணங்களும் இருந்தது. அதுக்கு ஒரு கஞ்சி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கார் ரைஸ் இல்லாம மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி காட்டியானம் ரைஸ் அதுல வந்து ஓரித தாமரையை இன்ஃபியூஸ் பண்ணி சிறுதானியமும் இன்ஃபியூஸ் பண்ணி நாங்கள் கஞ்சி மிக்ஸாக கொடுக்க ஆரம்பித்தோம். அது கொடுத்து நாங்கள் கொடுக்கும்போது அதுலேயுமே நிறைய சக்ஸஸ் ரேட் வந்து நாங்களுக்கு நேரடியாகவே பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்ற வருங்கால சந்ததிக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணது தான் கீரை அமுதம்னு ஒரு கஞ்சி மிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 6 வெரைட்டி ஆஃப் கீரை. எங்கள் பக்கம் வந்து கீரைகள் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல, வறட்சின்றதுனால கீரைகளை வந்து நம்ம வெளியில ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கிட்ட தான் நம்ம வாங்கணும். அது ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கிட்ட நமக்கு டைரக்டா போய் வாங்கும் போது ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லா இருக்கும், செகண்ட் டே வாடி போக ஆரம்பிச்சது. அப்ப நம்ம கீரைகளில் வந்து என்ன மாதிரியான கீரைகள் வந்து நம்ம நம்ம தோட்டத்திலேயே பயிர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தபோது மாயன் கீரையை வந்து நான் எங்கள் பக்கம் நல்லா வந்துச்சு. அது வந்து நிறைய தண்ணி தேவைப்படல. அந்த கீரையை வச்சு மாயன் கீரை, தவசிக்கீரை இந்த கீரைகளுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படல. இது கூட வல்லாரை, அகத்தி, இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 கீரைகளை வந்து ஆட் பண்ணி நாங்கள் கீரை அமுதம்னு குழந்தைங்களுக்கான கஞ்சி மிக்ஸாக கொடுத்தோம்.
1: ரொம்ப
0: ரொம்ப நல்ல சக்ஸஸாக போச்சு.
1: ரொம்ப அழகுமா, நிறைய ஒரு ஒரு பெண்ணுக்கு ஆரம்பிச்சிங்க, ஆணுக்கு ஆரம்பிச்சிங்க, அடுத்தது வந்து குழந்தைகளுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க. இது இப்படியே பல்கி பெருகணும். ஒரு சின்ன விவசாயியா, ஒரு மாடித்தோட்ட விவசாயியா, தொட்டி விவசாயியா ஆரம்பிச்சிங்க, அப்புறம் பெரிய ஒரு 3 ஏக்கர் விவசாயியா ஆரம்பிச்சிங்க, இப்போ ஒரு தொழில் முனைவோராகவும் நீங்கள் மாறி இருக்கீங்க. இன்றைய தினம் உலக பெண் விவசாயிகள் ஆண்டு, இந்த தினத்தில் உங்களுடைய கருத்துக்கள், நல்ல பல கருத்துக்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தின காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஞானாம்பாளம்மாவுடைய தொலைபேசின்னு சொல்லுங்களேன்.
0: 9449 5954
1: அவருக்குறீங்களா?
0: கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கோம், ரெகுலரா அவனும் சாப்பிட்டு இருக்கான். ஆக்சுவலா வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே எங்க கஞ்சி மிக்ஸையே நாங்க வெளியில வந்து அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் போய் நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நாங்க முக்கியமா கிராமத்துல இருந்தாலுமே கிராமத்துல இருக்க அந்த கல்ச்சரை வந்து அவன் மறக்க கூடாதுன்றதுக்காக அவனுக்குமே இந்த இதுவெல்லாம் நாங்க

0: சொல்லி கொடுத்துதான் வளர்த்துட்டு இருக்கோம். அதுக்கான நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம்.
1: ரொம்ப சந்தோஷமா, நல்லா நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு நீங்க வழிகாட்டியா இருக்கணும். நாங்க மறுபடியும் பேராசிரியர் திருமாவளவன் சார்கிட்ட பேசணும்.
0: அனைவருக்கும் சென் விவசாயிகள் தின வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றிமா. நிச்சயமா, நிச்சயமா, ரொம்ப சந்தோஷமா.
2: நன்றிங்க ஐயா. மகிளா கிசான் திவாஸ் 2026 முன்னிட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கிய அகில இந்திய வானொலி நிலையம் மற்றும் நமது வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு, அதனால நாங்க கண்டிப்பா அனைத்து பெண் விவசாயிகளுக்கும் இந்த தினத்தை அர்ப்பணிச்சு கண்டிப்பா உங்களுடைய வெற்றிக்கு துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா.
1: ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை எங்களுக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டாம், ஏன்னா நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னா அதுக்கு நாங்க உங்க கூட இருக்கணும், அது எங்களுடைய கடமையும் கூட. அதனால நாங்களும் உங்க கூட சேர்ந்து இணைந்து கொள்கிறோம். இது 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: Let the celebrations begin.
1: நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15 to 20 years ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, thousands of hours டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ ட்ரஸ்ட்வர்த்தி தானே?
0: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.

ஓ எஃப்எம் எல்லாம் இதுவும் நேரம் 1:42 ஆகிட்டு இருக்க திரைக்கான நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. பணமா பாசமா அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து இழந்த பழம் அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. எல்ஆர் ஈஸ்வரி அவர்களோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள்.

நேரம் 1:47 ஆகிட்டிருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஒலி விளக்கு திரைப்படத்தில் இருந்து இந்த படத்தில் இறைவா உன் மாளிகையில் அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். இந்த பாடலை பி சுசீலா அவர்களோட குரலில், வாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் நம்ம கேட்கலாம்.

0: யோசிச்சு பாருங்க. E20க்கு 15 to 20 years research பண்ணிருக்காங்க. Thousands of hours test பண்ணிருக்காங்க. ARAI, SIAM, BAS மாதிரி organizations உம் evaluate பண்ணிருக்காங்க.
1: அப்போ trustworthy தானே?
0: Exactly. E20 scientifically researched, tested and proven safe. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: மா தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நான் தான் உன் கண்ணு. உன்ன நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, என் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
2: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 1:53 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கோம். நம்ம திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. 3 எழுத்து அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து இரவில் வந்த குருவிகளா அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை TM சவுந்தரராஜன் மற்றும் SV பொன்னுசாமி இணைந்து பாடியிருக்காங்க. TK ராமமூர்த்தியோட இசையில் இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.
1: இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா, இருந்து போக வந்தீங்களா? இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா.

இருக்கலாம் எனது மடியிலே, மடியிலே மடியிலே இருக்க இடத்திலே படுக்க வழியிலே இருந்தா இருக்கலாம் எனது மடியிலே. எதையும் நினைக்காம வாங்கம்மா அருகிலே, எதையும் நினைக்காம வாங்கம்மா அருகிலே. முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா, முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா. இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து போக

0: அருமை பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு, பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு. அருமை பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு, பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு. பணியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு, பணியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு.
1: முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா, முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா.
0: இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா இருந்து

என் கை ஓங்குது, கொடுத்தா வாங்குது குமரி பெண்ணிது. எல்லாம் மாறுது, என் கை ஓங்குது, கொடுத்தா வாங்குது குமரி பெண்ணிது. ஏம்மா இப்போது என்னம்மா தோணுது, அடைய

இதுவரை திரைக்காணத்தில் நிறைவாக என்ன பாடல் கேட்டோம் அப்படின்னா, சிவந்த மண் திரைப்படத்தில் இருந்து சொல்லவோ சுகம் பாடல் கேட்டோம். பி சுஷிலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டோம். இதோட நான் நிறைவு செய்கிற நேரம் வந்தாச்சு. டராபாய்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:01. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. ஆளுமை சிறக்க
2: ஆஷ்வாணி. ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
3: குடும்பத்திற்கான நேரத்தை ஒதுக்குவதை பற்றிய சிந்தனையிலே நாம் இருக்கிறோம். பரபரப்பான மனிதர்கள் கூட குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியும். குடும்பத்திற்கான நேரத்தை ஒதுக்குவது என்பது அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த அனுகூலங்களில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே இருக்க வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வெளியூருக்கு மாற்றலாகி போய் அங்கேயே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வெளிநாட்டிலே பணிபுரிகிறவர்கள் இருக்கிறார்கள். இராணுவத்திலே பணிபுரிகிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எப்படி குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க முடியும் சொல்லுங்கள் என்று என்னை யாரோ ஒருவர் சட்டையை பிடித்து கேட்டால் கூட நான் பொறுமையாக பதில் சொல்வேன். அவர்களோடு தொடர்பிலே இருங்கள். தொலைபேசியிலே அன்றாடம் பேச முடியுமா பாருங்கள். வாரக்கடைசியிலாவது பேச முடியுமா பாருங்கள். உங்களை அவர்கள் எங்கே விட்டு கொடுக்கிறார்கள், எங்கே இழக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய குரலை கூட கேட்க முடியவில்லை என்பதுதான். முகத்தை பார்க்க முடியவில்லை என்பது தவிர்க்க முடியாத பட்சத்தில் குரலையாவது கேட்கலாமே. உங்கள் வீட்டுக்கார் எப்போங்க பேசினாரு, தம்பி உங்கள் அப்பா அவனோட எப்போ பேசினாரு, ஞாபகமே இல்லை அங்குள் அப்படின்பாரு அந்த பையன். அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நாம் பரபரப்பு மிக்க வாழ்க்கையிலே கூட குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குவதற்கு நான் சில வழிமுறைகளை சொல்லித்தருகிறேன். பயண நேரத்தை குறைக்க முடியுமா என்று பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் தொழிலிடத்திற்கும் இருக்கும் இடைவெளி 1.5 மணி நேரம், 2 மணி நேரம். விழுப்புரத்திலே இருந்து சென்னைக்கு வேலைக்கு வருகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவருடைய பயண நேரத்திலேயே எல்லா நேரம் போய்விடுகிறது. எங்கே இருந்து குடும்பத்திற்கு நேரம் செலவழிப்பது? 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்லேருந்து வருகிறவர்களெல்லாம் கூட நான் பார்க்கிறேன். தயவு செய்து ஜாகையை மாற்றிக்கொள்வது என்று சொல்வார்கள். இடத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா பாருங்கள். அருகிலேயே வீட்டை பாருங்கள். அல்லது ஒரு வேலை என்று சொன்னால் வேலையை அருகிலேயே அமைத்து கொள்ள முடியுமா என்று பாருங்கள். முகப்பேரிலே வீடு, வேளச்சேரியிலே அலுவலகம். தினமும் 1 மணி நேரம், 1.5 மணி நேரத்தை பயணத்திலேயே அவர் இழக்கிறார். நான் அவரிடத்திலே சொன்னேன், உடனே அவர் வேளச்சேரிக்கு வீட்டை மாற்றி கொண்டு விட்டார். இதுவல்லவா தந்திரம், இதுவல்லவா புத்திசாலித்தனம். பக்கத்தில் வீடு இல்லாத காரணத்தால் 2 மணி நேரம் பயணித்தவர் இன்னைக்கு 20 நிமிடத்திலே பயணத்தை முடித்துக் கொள்கிறார். அந்த 1 மணி நேரம் 40 நிமிடத்தை குடும்பத்திற்காக செலவழிக்கிறார். குடும்பத்தினர் பூரித்து போனார்கள். அருகில் அருகில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் ஒருவேளை இந்த சாத்தியக்கூறை பற்றி நாம் சிந்திக்கலாம். அலுவலக பணிக்காக வெளியூர் போகிறவர்கள் குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு போகலாமா சூழ்நிலை அனுமதித்தார் என்று சிந்திக்கலாம். அங்கே இருக்கிற இடங்களையெல்லாம், கோயில்களையெல்லாம், சுற்றுலா தலங்களெல்லாம் சுற்றி காண்பித்து விட்டு நீங்கள் பாடு அலுவலகத்திற்கு போவது, போகிற இடத்திலே கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்வது என்று நேரத்தை ஒதுக்க முடியுமா பாருங்கள். எந்த ஒரு நிகழ்விற்கும் குடும்பத்தினர் வாருங்கள் வாருங்கள்

0: என்று சொல்லி பாருங்கள். அவர்களுக்கு உண்மையிலே விருப்பம் இருந்தால் வந்து விடுவார்கள். அவர்களுக்கு நேரம் இல்லை என்றால் அவர்களே சொல்லிவிடுவார்கள், பரவாயில்லப்பா நீங்கள் போயிட்டு வாங்கப்பா என்று சொல்வார்கள். ஒரு பல் மருத்துவருடைய மனைவி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. எப்போ பார்த்தாலும் இவர் வந்து கிளினிக்கை கட்டிக்கிட்டே அழுகிறாருங்க அப்படின்னாங்க. உடனே அந்த மருத்துவர்கிட்ட பேசினேன், கொஞ்சமாக நேரம் ஒதுக்கு, அதெல்லாம் முடியாது, எனக்கு ஞாயிற்றுக்கிழமையோட ஆப்ரேஷன்லாம் இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், எல்லாம் இருக்குது உங்களுக்கு தொழில், ஆனால் குடும்பத்தில் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, அதனால் ஏதேனும் ஒரு நாள் ஆப்ரேஷன் இல்லாத தினம் கண்டிப்பாக என்னுடைய குடும்பத்துக்கு தான் அப்படின்னு ஒதுக்குங்க. என்றைக்கு உங்களுக்கு வேலை பழு குறைவாக இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் குடும்பத்துக்கு அதான் ஒதுக்குங்க. அதை ஒதுக்கினார் துணைவியார், அவ்வளோ நன்றி சொல்லுவாங்க எனக்கு. அதே போல் பிரசவம் பார்க்குற மருத்துவர் ஒருத்தரும், தெரியும்ல உங்களுக்கு பிரசவம் பார்க்குறவங்களுக்கு நேரங்காலமே கிடையாது, 24 மணி நேரம், 365 நாள். ஆனால் பிரசவம் தவிர கர்ப்பிணிகளுக்கு ஆலோசனை சொல்லுகிற நேரம் இருக்கல்லவா, அந்த மாதிரி நேரத்தில் என்றைக்கு உங்களுக்கு பணி குறைவாக இருக்குதுன்னு கேட்டேன். வெள்ளிக்கிழமை. நாங்கள் வெள்ளிக்கிழமை வீட்டுக்காக ஒதுக்குறேன்னு முடிவு பண்ணுங்கள், இட்ஸ் அ ஹோம் டே என்று சொல்லுங்கள். அதை ஒரு இன்னொருத்தரில் கேட்டுக்கிட்டாங்க அந்த அம்மனியை. இன்றைக்கி அந்த குடும்பமே எனக்கு நன்றி சொல்லுது. எனவே ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நாளை குடும்பத்திற்காக செலவழித்தால் அவர்கள் அப்படி பூரித்து போவார்கள். குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி நமக்கு மிகவும் முக்கியம்.
1: ஆளுமை சிறக்க வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: மெட்ராஸ் கிட்னி பவுண்டேஷன் லாப்ரோஸ்கோபிக் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரக கல் சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான தேர்வு. தரமான மற்றும் அனைவருக்கும் ஏற்ற சிறுநீரக சிகிச்சை பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9500288116. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. மெட்ராஸ் கிட்னி பவுண்டேஷன்.
3: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மெட்ராஸ் கிட்னி பவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.
4: Rainbow Melodies இதமாய் இசையாய்.

ஹலோ, வணக்கம் நேர்களே. நேரம் இப்போ 2:06 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே ஜோனால். நேரம் 2:06. இன்றைக்கும் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு பாடலாக வந்து மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு. கேஜே யேசுதாஸுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையில், ஈதமாய் இசையாய் முதல் மெலோடியை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
1: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
0: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only கான்ஃபிடன்ஸ்.
1: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: PCP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
3: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।

0: 91.4 இங்க எல்லாமே தூள்.
1: வெல்கம் பேக் டு எஸ் ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேரம் 2:11. அடுத்ததாக உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் அந்த மெலடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகேன் இந்த பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில. கிட்ட இணைந்து நிறங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதூலு.
2: சங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்

0: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்
1: வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
0: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
1: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நேர்களே, சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடலை கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரலில், பாலியோடைய வரிகளில், விஸ்வநாதனுடைய இசையில். அடுத்ததாக அவங்களுக்காக வந்து கொண்டு இருக்கும் பாடல் மலையூர் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து சின்ன பொண்ணு அப்படிங்கிற பாடல் தான். இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். வைரமுத்துவோடைய வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டேன்னே இந்த ரெயின்போ பண்பலை 101.4. நீங்கள் எல்லாமே சமதுல.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: ரெயின்போ மெலடிஸ்

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேர்களே, ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த அரை மணி நேரம் மெலோடியஸான சூப்பரான பாடல்களை இதமாக இசையாய் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நிறைவு பாடலாக தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து ராசாவே உன்னை அப்படிங்கிற பாடல் எஸ்பி சைலஜாவுடைய குரலில், மாலியோடைய வரிகளில், இளையராஜாவுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. நீங்கள் எல்லாமே சமதூலை.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் 3 மீன்பிடி படகுகளை மீட்கவும் வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று கடிதம் எழுதியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். கூட்டுறவு அங்காடிகள் மூலம் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தாவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ்வேகாஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரா மோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மோனஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஏஷா காந்தி, ஆன்ஸ் நேகி, கரிமா குண்டு, ஜின்பால் சோனா, அதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.
2: நேரம் இப்போ 3:03 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜே ஜோனால். மற்றும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி வந்து உலக கை சுகாதார தினத்தையொட்டி நம்ம வந்து நம்ம கூட வந்து நுரையீரல் நிபுணரான பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் சி செல்வி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்
2: டாக்டர். ஸோ இன்றைக்கி நீங்கள் இங்கே கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து டாக்டர், நம்ம வேர்ல்டு ஹேண்ட் வாஷிங் டேயை வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கோம், கமெமரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹேண்ட் வாஷிங் அப்படிங்கிறது ஹைஜீன் மற்றும் நம்மளுடைய லங்ஸுக்கு எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் டாக்டர்?
3: என்னென்னா, ஆக்சுவலாக ஹேண்ட் வாஷிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு நல்லா தெரியும் எப்பவுமே, அதாவது ஆக்சுவலாக தமிழ் ஹேபிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷிங் இஸ் அன் இம்பார்ட்டன் ஸ்டெப் பிஃபோர், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி,
2: டெஃபினெட்லி
3: ஆஃப்டர் யூசிங் ரெஸ்ட் ரூம். அண்ட் ஈவன் டாக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஈச் பேஷண்ட் வந்து வி நீட் டு வாஷ் அவர் ஹேண்ட் ப்ராப்பர்லி, அட்லீஸ்ட் வந்து வி நீட் டு ஸ்டெர்லைஸ் அவர் ஹேண்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேஷண்ட் டு பேஷண்ட், ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு பேஷண்ட்கிட்ட இருந்து இன்னொரு பேஷண்ட்கிட்ட நம்ம மூலமாக கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடலாம். நாட் ஓன்லி நம்ம, அண்ட் பேஷண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாகவும் ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ வந்து ஈவன் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு சளி பிடிச்சிருக்குது, ஒரு ஃப்ளூவாகவே இருந்தால் கூட அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கை கொடுக்கறது மூலமாக வந்து, கை ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் கை கொடுக்கறது மூலமாக வந்து மோஸ்ட் ஆஃப் த நிறைய பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஈவன் காலரா, டைஃபாய்டு, ஹெப்படைட்டிஸ் ஏ, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மூலமாக

0: வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால்
1: ஓகே.
0: லாட் ஆஃப் பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஹேண்ட் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் ஈவன் நம்ம ஒரு காஃப் பண்ணுறாங்க, ஒரு டிபி இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு அதே ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்ப்ரெட். வி நோ திட்ஸ் அன் ஏர்பான் ஸ்ப்ரெட், பட் ஹேண்ட் மூலமாகவும் இது வந்து ஆப்வியஸாக ஸ்பூட்டம் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அது மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ ஆல்வேஸ் ஹேண்ட் வாஷிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம தமிழ் பண்பாட்டிலேயே வந்து ஹேண்ட் வாஷிங் அப்படிங்கிறத வந்து கை கழுவுறதுங்கிறத வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். நம்மளோட முறையை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாவே மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும்.
1: கண்டிப்பாக டாக்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்டர், நம்மளுடைய லங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது மோஸ்ட் காமனாக நீங்கள் பார்க்கக்கூடிய லங் டிசீஸ் என்ன? அண்ட் அதுக்கு முன்னால் நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள பேசிடலாம். ஸோ நேருக்குலேயே நம்ம கூட டாக்டர் சி செல்வி அவர்கள் இருக்காங்க, ஷீ இஸ் அ பல்மனாலஜிஸ்ட். ஸோ உங்களுக்கு லங் சம்மந்தமாக ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் டாக்டர் கிட்ட அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6000-3 அல்லது 295-2-0554 இந்த எண்களுக்கு இணைப்பெண்ணாக 044 அப்படிங்கிற என்ன சேர்த்துக்கலாம். முதல் நேயர் வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. உங்களுடைய எஃப்எம் வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆ வணக்கம், டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம்.
0: ஹலோ,
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க
2: மேடம். நுரையீரல் என்னென்ன வியாஜி வரும், நுரையீரல் பஜ்ஜா என்னென்ன வியாஜி வரும், அது தடுக்கும் முறை என்ன? நுரையீரலுக்கும் மாரடைப்புக்கும் சம்மந்தம் இருக்கா மேடம்?
0: இல்லை, நுரையீரலுக்கும் மாரடைப்புக்கும் சம்மந்தம்னா நுரையீரலில் வர இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நுரையீரல் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்போது அதனால அதே வைரஸ் வந்து சில டைம் வந்து ஹார்ட் அட்டாக்கையும் உண்டு பண்ணலாம். அது இல்லாமல் புகை பிடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஓபிடிங்கிற வியாதி நுரையீரலில் வரும், அது மாரடைப்பையும் உண்டு பண்ணும். எப்படின்னா ஒரே காரணத்தினால ரெண்டு பிரச்சனைகளும் வரலாம். நம்ம என்ன காரணங்கள்னால நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வருதோ, நுரையீரல் ப்ராப்ளம் வருதோ, அதே காரணம் இருதய பிரச்சனையும் உண்டு பண்ணலாம். நுரையீரல் பழுதடைறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து நுரையீரல் பழுதடையலாம். அதாவது ஒரு ஃப்ளூ இன்ஃபெக்ஷனோ, ஒரு கொரோனா இன்ஃபெக்ஷன், அது மட்டும் இல்லை நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே நம்ம நுரையீரல் அஃபெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் வரும்போது நம்ம ஸ்மோக்கிங்னால, அது இல்லாமல் லங் கேன்சர், இது எல்லாமே நம்ம நுரையீரல் அஃபெக்ட் பண்ணலாம். தடுக்கு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்னா இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியில் போகும்போது கூட்டத்தில் போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு டெத்துக்கு போகிறோம் அப்படின்னா ப்ராப்பராக மாஸ்க் போட்டுக்கணும். நம்ம ஹேண்ட் ஹைஜீன் போய் எல்லாத்துக்கும் கை கொடுத்துட்டு அந்த கையில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கை கொடுக்குற முறை, ஆக்சுவலாக கை கொடுக்குற பழக்கமே நம்ம கிட்ட கிடையாது. நம்ம வந்து வணக்கம் தான் சொல்லுவோம், டச் பண்ணிக்க மாட்டோம் நம்ம பாடியை. ஸோ அது தமிழ் பண்பாட்டிலேயே இருக்குது. நம்ம தமிழ் பண்பாட்டை ஃபாலோ பண்ணாவே ஹேண்ட் ஹைஜீனை வந்து நம்ம ஹேண்ட் மூலமாக வர இன்ஃபெக்ஷனை தடுக்க முடியும்.
1: கண்டிப்பாக, நன்றி டாக்டர். அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்கம்மா.
3: டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒன்னு, இந்த கை கழுவும் தினம் அப்படிங்கறதுனால அது ரிலேட்டடா கேள்வி. பொதுவாக கைகளை எவ்வளவு நிமிடங்களுக்கு
0: அட்லீஸ்ட் வந்து 20 செகண்ட்ஸ் ஆவது உங்க ஹேண்டை வந்து வாஷ் பண்ணனும். ஆமா, சோப் போட்டு வாஷ் பண்றது ஆல்வேஸ் குட்.
3: கையில வந்து அழுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்?
0: இல்ல, அழுக்கு இருக்குங்கிறது ஆப்வியஸா தெரியற அழுக்கா இருக்குது அப்படின்னா வந்து டெஃபினட்டா வந்து சோப் போட்டு வாஷ் பண்றது குட். ஃபர்ஸ்ட் வந்து பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு யூ ஹாவ் டு வாஷ் வித் சோப், தட் இஸ் ஆல்வேஸ் குட். அதுக்கப்புறமும் மறுபடியும் பிளைன் வாட்டர் போட்டு கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணணும். அட்லீஸ்ட் 20 செகண்ட்ஸா வாஷ் பண்ணணும். நம்ம வந்து உள்ளங்கை, அதுக்கப்புறம் வந்து புறங்கையை வாஷ் பண்ணணும். அண்ட் விரல்களுக்கு இடையில, விரல் நகங்கள்ல அண்ட் பெருவிரலை வாஷ் பண்ணணும், சரிங்களா? அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா விரல் நகம்.
3: அழுக்கு
0: போறத போட்டு வாஷ் பண்ணா குட்.
3: ஓ,
1: திருப்பியும் எஃப்எம் ரெயின்போ.
2: மேடம், நான் பொடி போட பாருங்க மேடம், பொடி போடுறது அதனால பிரச்சனை வரும் நுரையீரல் இருக்கு.
0: ஆமா, பொடி போடுறதுனால மூக்கு பிரச்சனைகள் வரலாம். அது மூலமா வந்து மூக்குல இருந்து நமக்கு வந்து நுரையீரலுக்கு போகும்போது அதனாலயும் பிரச்சனைகள் வரலாம். அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்.
2: சரி, தேங்க்ஸ் மேடம்.
0: தேங்க் யூ சார்.
1: ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் கேட்ட அதே கேள்வி தான் அவங்களும் வந்து கேட்டிருந்தாங்க, லைக் லங்ஸ் டிசீஸ்னா, லங் டிசீசஸ்னா என்னெல்லாம் டாக்டர் மோஸ்ட் காமன்லி?
0: அதான், மோஸ்ட் காமன்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் கண்டிஷன், நான் இன்ஃபெக்ஷியஸ் கண்டிஷன் சொல்லுவோம். இப்போ நான் இன்ஃபெக்ஷியஸ் கண்டிஷனா ஒரு ஆஸ்துமா காமனாக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து வீசிங் வரும், சத்தம் கேட்கும், கொயங்கு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் அப்பா அம்மாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ இருக்கும், அவங்க மூலமாக இவங்களுக்கும் வீசிங் வரும், நைட்லெலாம் மூச்சுட முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு இன்ஹேலர் மெடிக்கல் நான் இன்ஃபெக்ஷஸ் ஜெனட்டிக்கலாக வர்றது.
1: ஓகே,
0: அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஓபிடி

0: ஒரு புகை மூலமாக வர்றது, அதாவது நம்ம விறகரிக்கிறது மூலமாகவும் சிஓபிடி வரலாம். ஏர் பொல்யூஷன்னாலையும் நுரையீரல் வந்து அஃபெக்ட் ஆகலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற சில டைம் வந்து மருந்து கொடுக்குறோம் இல்லைங்களா, ட்ரக் இன்டியூஸ் லங் டிசீஸ்னு ஒரு சில டிசீசஸ் இருக்குது. அதர் காமன் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் லங் டிசீஸ், நம்ம ரெகுலராக பார்க்குறதான் காஃப், எனி வைரல், லாட் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வைரலுமே நம்ம நுரையீரலை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு.
1: ஓகே,
0: அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து நுரையீரல் அஃபெக்ட் பண்ணும். அது இல்லாமல் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது, அதனாலையும் வந்து நம்ம நுரையீரல் வந்து அஃபெக்ட் ஆகலாம். மெயின் வந்து லங் கேன்சர், லங் கேன்சர்னாலையும் நம்ம நுரையீரல் வந்து அஃபெக்ட் ஆகலாம்.
1: ஓகே, தேங்க்யூ டாக்டர், நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வந்து கண்டினியூ பண்ணலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
1: வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நேரம் இப்போ 3:16 ஆயாச்சு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. ஹலோ வணக்கம். வணக்கம் டாக்டர், இணைப்பில் இருக்காங்க, பேசுங்க.
2: வணக்கம் மேம். வணக்கம் சார், கேக்குதுங்களா?
1: இப்ப பேசுங்க.
2: வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
2: நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வீசிங் அலர்ஜி வேற வேறுங்களா இல்ல எப்படி மேம்? அதாவது
3: இல்ல, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வீசிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது அலர்ஜி
2: நிறைய இருக்கு.
3: ஆமா
2: மேம். அதாவது எனக்கு வீசிங் சொல்லிட்டு இருந்தாங்க, அத போயிட்டு நான் வந்து செக் பண்ண ஹாஸ்பிடல்ல.
3: ஓகே.
2: அத பார்த்து வீசிங் சொல்றதுக்கு எப்படி வீசிங் சொல்றீங்க? வீசிங் கிடையாது, அலர்ஜின்னு சொன்னாங்க மேம்.
3: ஓகே. அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வீசிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அலர்ஜி இருக்கும் போது மூச்சுக்குழாய், சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜினால மூச்சுக்குழாய் வீக்கம் வர்றதுனால, மூச்சுக்குழாய் சுருங்கறதுனால வந்து உங்களுக்கு வந்து வீசிங் வரும். சோ காமனாவே அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஒரு 60-70% பேருக்கு வந்து வீசிங் வரும். ஆமா, நன்றி.
4: எனக்கு தெரியல, ரொம்ப மைல்டா, அதாவது ஆஸ்மாட்டிக் இது மாதிரி ரொம்ப மைல்டா இருந்தது. எனக்கு மூச்சு கொஞ்சம் திணறி இருக்கு, அது எனக்கு அப்படின்னு தெரியல. இதோட எனக்கு அது அதுக்கப்புறம் ஒரு 2 months கழிச்சு எனக்கு லைட்டா ஏர்லி மார்னிங் மட்டும் லைட்டா வந்தது. சோ என் மதருக்கு வந்து பிரெக்னன்சில ஆஸ்மா வந்தது, என்னோட பர்த் இதுல. சோ அவங்கதான் டாக்டர் பாருன உடனே போய் பார்த்து ஃபுல் செக்அப் பண்ண, டாக்டர் ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. அதாவது லங்ஸ் ஹார்ட் எல்லாமே பாத்துட்டு. பட் போயிட்டு வந்த பிறகும் எனக்கு வந்து திரும்ப ஒரு 1 month கழிச்சு, இந்த 10 months நான் சொன்னேன், திரும்ப ஒரு 1 or 2 times சரி வந்தது.
3: அப்புறம்
4: எங்க அம்மாவே வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு, ஆஸ்மா
3: எடுக்கிறது நல்லது கிடையாது. எல்லா ட்ரக்கும் சைட் எஃபெக்ட் இருக்கு. ரியலா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் போது அவங்க உங்களுக்கு வந்து பரிந்துரைப்பாங்க என்ன வேணுங்கறத. சோ நீங்க டெஃபினட்டா ஒரு டாக்டர், பல்மனாலஜி நுரையீரல் டாக்டர் பாக்கணும்.
4: இது வந்து ஆஸ்மா ஸ்டார்டிங்கா? எனக்கு
3: இருக்கலாம், நீங்க சொல்றது வந்து ஆஸ்மாவோட சிம்டம் மாதிரி இருக்குது. பட்

0: கரெக்டாக வந்து டாக்டர் வந்து உங்களை வந்து ஸ்டெத்து வச்சு அசஸ் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு இந்த பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, உங்களுக்கு அலர்ஜி இருக்குதாங்கிறக்கான டெஸ்ட் இது எல்லாமே பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு என்ன மருந்துகள் தேவையோ அதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க.
1: தேங்க்யூ. ஓகே, ஸோ டாக்டர் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைக்கும் நம்ம கூட பல்மனாலஜிஸ்ட் நுரையீரல் நிபுணரான டாக்டர் சி செல்வி அவங்க நம்ம கூட இருக்காங்க. ஸோ நேர்களே, நீங்கள் உங்களுடைய கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4 இந்த எண்களுக்கு இணைப்பேனாக 0-4-4 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கலாம். ஸோ டாக்டர், நம்ம வந்து லங்ஸ் டிசீஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கலாம்? சிம்டம்ஸ்
2: தான் மெயினாக பார்த்தீங்கன்னா, காஃப் இருக்கும். எனி லங் ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு காஃப் வரலாம், ஒரு மூச்சு திணறல் வரலாம்,
1: ஓகே,
2: ஒரு ஜுரம் வரலாம்,
1: ஓகே,
2: பசி எடுக்காமல் போகலாம், ஒரு டியூபர்குலோசிஸ் வருது அப்படின்னா சில பேத்துக்கு ஃபர்ஸ்ட் சிம்டமே காஃப் வரதுக்குள்ள சில பேத்துக்கு பசி எடுக்காது, வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே.
2: ஸோ சம்டைம்ஸ் நுரையீரல் இன்வால்மெண்ட் அதிகமாக காஃபும் வர ஆரம்பிக்கும்.
1: ஸோ
2: காஃப், பிரத்லெஸ்னஸ், ஃபீவர், லாஸ் ஆஃப் அப்பிடைட், லாஸ் ஆஃப் வெயிட், சில பேர்த்துக்கு ரத்தம் இருமும் போது ரத்தம் வரலாம்,
1: வணக்கம்.
3: இப்போ லங் கேன்சர் ஏன் வருது, அதாவது அதை ஐடென்டிஃபை பண்றதே வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ்னு போயிட்டு அது செலவு அதிகமாகி பேஷண்ட் பிழைக்கிறது கஷ்டமா இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு எதனா டெஸ்ட் இருக்கா?
2: சார், எஸ் சார், நம்ம வந்து எப்படின்னா வந்து ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பேஷண்ட் ஸ்மோக்கர், ஆர் சில ஆஸ்பெஸ்டாஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஆக்குபேஷன்னால லங் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோடோஸ் சிடின்னு இருக்குது. நம்ம வந்து சிடி ஸ்கேன் வந்து ஸ்க்ரீனிங் சிடின்னு சொல்லுவோம், லோடோ ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். அந்த ஸ்க்ரீனிங் எடுக்கிறது மூலமாக நம்ம வந்து ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணணும். லங் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா இட் இஸ் அ க்யூரபிள் டிசீஸ். நம்ம வந்து அந்த சின்ன கட்டி இருக்கிறத எடுத்துட முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து என் ஸ்டேஜ் போகும்போது தான் வந்து நமக்கு வந்து மெடிக்கேஷன்ஸ்னாலையும் க்யூர் பண்ண முடியாத இறக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆல்வேஸ் ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா க்யூரபிள் ரேட் ஆஃப் லங் கேன்சர் வந்து நல்லாவே இருக்குது. இப்போவும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து லங் கேன்சரில் நிறையவே வந்துடுச்சு. ஸோ வந்து எப்போவுமே ஒரு தொந்தரவுகள் இருந்துச்சுனாலும் உடனே பார்த்துக்கணும். லங் கேன்சரோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருமல் இருக்கலாம், ஒரு ரத்தம் வரலாம், வெயிட் திடீர்னு குறையலாம். அதுவும் எஸ்பெஷலி ஸ்மோக்கர் அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களாம் வந்து ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ். ஸோ அவங்க டெஃபினட்டாக வந்து சிம்டம் இருந்ததுனா உடனே டாக்டரை பார்த்துடணும். சிம்டமே இல்லைனாலும் அவங்க ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் இயர்லி ஃபாலோ போய் டாக்டர் கிட்ட போயிட்டு லோடோ சிடி எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறத பார்த்துக்கணும்.
3: அதே மாதிரி எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து 78 இருக்கு பிஎஃப்டி. டாக்டர் சொல்றாங்க உங்க ஏஜுக்கு கொஞ்சம் ஒபிசிட்டி இருக்கு, அதனால உங்களுக்கு கொஞ்சம் சுருங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேராகோட் அந்த பஃப் மாத்திரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போன வாரம் போய் செக் பண்ணிட்டாங்க, எக்கோவும் எடுத்தாச்சு, எக்கோ நார்மல்.
2: அவருக்கு
3: ஒரு டவுட் இருந்தது, அதனால உங்களுக்கு ஒண்ணு இல்ல, கொஞ்சம் நடங்க, இது வந்து கொஞ்சம் இப்ப இந்த மழை காலம் வரனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னாங்க.
2: பட்
3: அது இப்படியே இதை கண்டினியூ பண்ணிக்கலாமா?
2: கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வந்து அந்த உங்களை பார்த்த மருத்துவர் தான் டிசைட் பண்ணியிருந்திருக்கணும். அவங்க அது உங்களுக்கு தேவை அப்படிங்கறதுனால பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. பிஎஃப்டி வேல்யூ நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இல்லை இல்லை, நீங்கள் அது என்ன வேல்யூ, நிறைய வேல்யூஸ் இருக்குது, அதில் நீங்கள் ஒரு வேல்யூ மட்டும் சொல்கிறீங்க, அதை பட்டு மிச்சம் எடுக்க முடியாது. அங்கே உங்களை மருத்துவர் பார்த்துருக்குறாங்க, ப்ராப்பர் பல்மனாலஜிஸ்ட் கிட்ட நுரையீரல் மருத்துவர்கிட்ட பார்த்துருங்க. அதான் நுரையீரல் மருத்துவர்

0: பார்த்து அவர் பிரிஸ்கிரைப் பண்ணா அதை ஃபாலோ பண்றது நல்லதுங்க.
1: நன்றி.
2: நன்றி. ஸோ டாக்டர், லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கன்னு ஒரு விஷயத்த வந்து பார்க்கும்போது ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பாக இன்னோவேட்டபிளான ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ பாசிவ் ஸ்மோக்கிங் பற்றி என்ன சொல்வீங்க டாக்டர்?
0: இல்லைங்க, பாசிவ் ஸ்மோக்கிங் ஆக்டிவ் ஸ்மோக்கிங்க்கு ஈக்குவலாக பாசிவ் ஸ்மோக்கர்ஸும் வந்து அஃபெக்ட் ஆவாங்க அதே அளவு. அதாவது ஃபீமேலில் லங் கேன்சர் வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பாசிவ் ஸ்மோக்கிங். இப்போ ஃபீமேல்ஸ் நிறைய பேர் ஆக்டிவாக ஸ்மோக் பண்ணுறாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்மோக் பண்ணும்போது ஈக்குவலாக வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் எப்படி ஸ்மோக் பண்ணுறவங்க அஃபெக்ட் ஆகிறாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக பாசிவ் ஸ்மோக்கர்ஸும் அஃபெக்ட் ஆவாங்க.
2: ஓகே.
0: ஸோ அவங்களுக்கும் லங் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு, சிஓபிடி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு.
2: ஓகே டாக்டர். ஸோ இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நார்மலாக உள்ள ட்ரெடிஷ்னல் ஸ்மோக்கிங் தான் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு வேப் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இப்போ வருது. இன்ஃபேக்ட் அது வந்து இந்தியாவில் இல்லீகலாக இருந்தால் கூட. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நம்மளோட
0: வேப்பிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங்,
2: ஈக்குவல்
0: டு ஸ்மோக்கிங் இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க, வேப்பிங் கிடையாது அப்படின்னு சொல்லி.

0: பார்த்தீங்கன்னா ஓகே, நார்மலாக உள்ள ட்ரெடிஷ்னல் ஸ்மோக்கிங் தான் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு வேப் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இப்போ வருது. இன்ஃபேக்ட் அது வந்து இந்தியாவில் இல்லீகலாக இருந்தால் கூட. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நம்மளோட
1: வேப்பிங்
0: லங்ஸ்
1: இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங்,
0: ஈக்குவல்
1: இஸ்
0: ஓகே
1: ஈக்குவல் டு ஸ்மோக்கிங். இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க வேப்பிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது சம் ஸ்டைலிஷ் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. பட் ஈக்குவலி எவ்வளோ ஸ்மோக்கிங் இஸ் பேடோ அதே அளவுக்கு வேப்பிங்கும் பேட் தான். ஆக்சுவலி சொன்னால் ஸ்மோக்கிங் முன்னா காலத்து கம்பேர் பண்ணும்போது நிறையவே ரெடியூஸ் ஆயிடுச்சு, பிகாஸ் கவர்மெண்ட் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது அப்படிங்கிறது எல்லாம். ஸோ அது மூலமாக ஸ்மோக்கிங் குறைஞ்சிருக்கு, பட் இன்னமும் குறைஞ்சிச்சுன்னா பெட்டர்.
0: ஓகே டாக்டர், அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். ஓகே, நீங்கள் வந்து கால் பண்ணும்போது உங்களுடைய ரேடியோவுடைய வால்யூமை வந்து குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு தெளிவாக கேட்கும். ஸோ டாக்டர், நிறைய பேருடைய ஆஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டி என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எப்படி வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணலாம்?
1: ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுக்கணும், அந்த அவங்க இருக்கிற ஏரியாவை கிளீனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாஸ்க் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். பொல்யூஷன் நம்ம ஆப்வியஸாக வந்து பொல்யூஷன் படாமல் இருக்கிறதுக்கு.
0: ஓகே டாக்டர், அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஒருத்தவங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் உடனே ஸ்ப்ரெட் ஆயிடும். ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்த ஒருத்தவங்களுக்கு டிபியோ லங் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு ஏர்பான் டிசீஸ் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு அந்த காலேஜ் இருக்கிற மற்ற பசங்களுக்கும், ஏர் கண்டிஷன் பஸ்ங்க க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட் இல்லைங்களா, ஸோ அது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏசி இல்லாமல் பஸ்ஸில் போகிறது குட்டு தான், பட் ஏசி இல்லாமல் பஸ்ஸில் போகும்போது யூ மே நீட் டு ஓப்பன் தி இது. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க, ஆப்வியஸாக வந்து டைரெக்டாக போகிறத ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும்.
0: நன்றி சார், நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் டாக்டர், கேட்டுத்தாமர் ராஜசேகர்.
1: வணக்கம் சார்.
2: நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கை கால நல்லா கழுவிட்டு சாப்பிடணும்னு சொன்னீங்க
1: இல்லையா? ஆமா,
2: அதே மாதிரி எங்க அப்பா அம்மாவும் பண்ணிருந்தாங்க, இப்போ நானும் பண்ணிருக்கேன், எந்த ப்ராப்ளம் இல்லை மேடம். நிலையத்துக்கு வந்து தகவல் சொல்லணும்னு. நன்றி மேடம்.
1: நன்றி சார்,
0: நன்றி சார், நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். ஓகே, ஸோ டாக்டர், நம்ம வந்து லங்ஸ் பற்றி நிறைய டைமென்ஷன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை காஃப் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது, அதுவும் பர்சிஸ்டன்ட் ட்ரை காஃப் அப்படிங்கும்போது அதை எப்படிலாம் வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் டாக்டர்? ஸோ
1: பர்சிஸ்டன்ட் ட்ரை காஃப் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எதனால் ஒரு இந்த காஃப் வந்திருக்குது, ஏதாவது ஆர்கானிக் ஆப்வியஸாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பண்ணுவோம். ஒரு இயரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத எல்லாம் பார்க்கணும். அது இல்லாமல் வேறு ஏதாவது ஐஎல்டி மாதிரியான வியாதிகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும்.
0: ஓகே,
1: ஸோ இதெல்லாம் எதுவும் ஆப்வியஸாக இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் எதுவும் இல்லை,
0: ஓகே,
1: காஃப் இருந்துகிட்டே இருக்குதுன்னா அதர் காமன் காசஸ் ஆஃப் குரானிக் காஃப் பர்சிஸ்டன்ட் காஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்மா இஸ் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் காஸ் ஃபார் காஃப்.
0: ஓகே,
1: அண்ட் போஸ்ட் நேசல் ட்ரிப் சைனுசைட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு தொண்டு மூக்குக்கு பின்னாடி அந்த தொண்டைக்குள்ளே சளி இறங்கிட்டே இருக்கும், அது காஃப் காஸ் காஃப் வந்து வந்துக்கிட்டே இருக்கும்.
0: ஓகே,
1: அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ், நம்ம நினச்சிட்டு எருக்கழிச்சு வருது இல்லைங்களா சாப்பிட்டது, அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து மேலே வரும்போது அது மைக்ரோ ஆஸ்பிரேஷன் இன் டு த லங், தட் கேன் காஸ் காஃப். ஸோ இதுதான் வந்து காமன் காசஸ் ஆஃப் குரானிக் காஃப், அதாவது குரானிக் நான் இன்ஃபெக்டிவ் காஃப்.
0: ஓகே
1: சரிங்களா, ஸோ எனி காஃப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் இருக்குதா வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணிட்டு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் we need to look for this three causes. So, இதில் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும்.
0: ஓகே, ஸோ வந்து காஃபுக்கே வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆனாலையும் இருக்கலாம், இன்ஃபெக்ட்
1: இன்ஃபெக்ஷன் இல்லாமலும் காஃப் வரலாம், நாட் எல்லா காஃபுமே இன்ஃபெக்ஷன்ங்கிறது கிடையாது, நான் இன்ஃபெக்டிவாகவும் காஃப் வரலாம். காஃப் வந்து இட்ஸ் எ சிம்டம், அதாவது நுரையீரலில் ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்கிறது தான் காஃப். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும்.
0: ஓகே ஓகே டாக்டர், ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம் நேர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும். இந்த இடைவேளையை தொடர்ந்து கர்ணா திரைப்படத்திலிருந்து மலரை மௌனம் அப்படிங்கிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வித்யாசாகருடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, நீங்கள் எல்லாமே சமதூலர்.
3: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
4: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
3: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
4: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்த

0: நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 3:36 ஆயாச்சு. மலரே மௌனமா அப்படிங்கிற அருமையான பாடலை கேட்டு முடிச்சுட்டும் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட பல்மனாலஜிஸ்ட் நுரையீரல் நிபுணரான டாக்டர் சி செல்வி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ நேர்களே, உங்களுக்கு லங்ஸ் ரிலேட்டடான ஏதாவது கேள்விகள் உண்டானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986003 அல்லது 2952055 இந்த எண்களுக்கு இணைப்பெண்ணாக 044 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கலாம். ஸோ டாக்டர், நம்ம ஆல்ரெடி வந்து காஃப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா டாக்டர்? ஸோ இந்த ட்ரை காஃப்க்கு வந்துட்டு காஃப் சிரப் எடுக்கிறது வந்து மெடிக்கேஷன் இல்லாமல் எடுக்கிறது வந்து இஸ் இட் குட்?
1: இல்லை இல்லை, கண்டிப்பாக அட்வைஸ் கேட்டுட்டு தான் எடுக்கணும். காஃப் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் காஃப். அது என்ன ரீசன்னால, காஃப் இஸ் எ சிம்டம்.
0: ஓகே,
1: ஸோ அதை என்ன ரீசன்னால வருதுன்னு பார்த்து அந்த அடிப்படை காரணத்தை சரி பண்ணணும் தான் காஃப் சரியாகும்.
0: ஓகே,
1: காஃப் சப்ரசன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு ரிலீஃப் கொடுக்கும், அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த சிம்டம் இல்லாமல் பார்த்துப்போம். ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் காஃப் சிரப் எடுத்துக்கிறது நல்லதே கிடையாது.
0: ஓகே டாக்டர், ஜென்ரலாக பீப்புள் வந்துட்டு மிளகு எடுப்பாங்க, ஸோ அது இஸ் இட் குட் டாக்டர்?
1: I don't think so.
0: Okay. Okay. Okay, doctor. So, இந்த மாதிரி persistent cough, இந்த எந்த lung related ஆ உள்ள எந்த symptom-ஆ இருந்தாலும் முதல்ல ஒரு டாக்டர் அணுகிறது
1: better.
0: Okay. அடுத்த நேர் வணக்கம், FM Rainbow.
2: ஹலோ
1: ஹலோ,
2: திருவள்ளூர்ல இருந்து அஸ்வினி பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்கம்மா.
2: மேம், இப்போ நார்மலா மூச்சு விடும் போது நமக்கு அந்த நுரையீரல் இருக்க பக்கம் வலிக்கல, இப்ப நார்மலா தும்பும் போது இந்த கொட்டாவி விடும் போது லைட்டா சுருக்குன்ற மாதிரி வலிக்குது, அது எதுனா ப்ராப்ளமா?
1: ஆமா ஆமா, ப்ராப்ளம் இருக்கலாம். நுரையீரல்ல சுத்தி இருக்கிற உரையில தண்ணி சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரியான வலிகள் இருக்கலாம், சரிங்களா? அதெல்லாம் மசில் பெயின்னாலையும் ஒரு வெறும் வந்து தசை பிடிப்புனாலையும் வலி இருக்கலாம். டெஃபினட்டாக மருத்துவரை அணுகி ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எக்ஸ்ரே படம் எடுக்கிறது ரொம்ப நல்லது.
2: அப்புறம் நம்ம இப்ப எங்கன்னா லைட்டா இடிச்சுக்கிறேன்னா ஒரு நாள் வயில வலி இருக்கும்ல மேம், அதனால நுரையீரல் எதுனா அஃபெக்ட் ஆகுமா?
1: இல்ல, அது எவ்வளவு தூரம் எவ்வளவு சிவியரா நீங்க அடிபட்டு இருக்குது அப்படிங்கறத பொறுத்து. ஒரு சில பேருக்கு சிவியரா அடிபட்டு இருந்தா நுரையீரல் அஃபெக்ட் ஆகல, லைட்டா மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்குது, அடிபட்டு இருக்குன்னா வெறும் ஸ்கின் மட்டும் இருக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் உங்களுக்கு எவ்வளவு தூரம் அடிபட்டு இருக்குதுங்கறத பொறுத்து தான். நுரையீரல் வந்து சுருங்கிறதுனால, சுருக்கம் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா நுரையீரல் உழுக்கிற ஏர்வே வந்து வீக்கமாகறதுனால நமக்கு வந்து நுரையீரலுக்குள்ள காத்து போற அளவு குறையுது. அதுக்கு பேர் தான் சுருங்கிறது அப்படின்னு சொல்லி, சுருங்கிறது சுருங்கிறது கிடையாது, உள்ள இருக்கிற வீக்கம் அதிகமாகறதுனால காத்து போற பாதை வந்து கம்மியாயிடும். ஸோ அப்ப வந்து வென் காத்து கம்மியான பாதை ஸ்மால் ஏர்வே வழியா போகும்போது வந்து உங்களுக்கு சவுண்ட் கேட்கும் இல்லையா, அதுதான் வீசிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆஸ்மாவில இதுதான் நடக்கும்.
0: ஓகே,
1: நடந்தா மூச்சு வாங்குது இல்லைங்களா, உட்கார்ந்து இருக்கும் போதே தே வில் ஃபீல் பிரத்லெஸ், தே வில் யூஸ் ஆக்சரி மசில்ஸ், அதெல்லாமே பிரத்லெஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட், வீசிங் இஸ் டிஃப்ரெண்ட்.
0: ஓகே, ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் போதும் வந்து நம்ம டாக்டர்?
1: ஆமா, கண்டிப்பா அணுகணும். வீசிங் வந்து ஆஸ்மானாலையும் வரலாம், மற்ற காரணங்கள் ஒரு ஃப்ளூயிட் ஓவர்லோட் வந்து நுரையீரல் சுருக்கத்தினாலையும் வரலாம். பிரத்லெஸ்னஸ்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு வந்து மூச்சு வாங்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம், நுரையீரல் மட்டும் காரணம் இல்லை, நுரையீரல் ஒன் ஆஃப் த ரீசன். ஹார்ட் ப்ராப்ளம் வந்தாலும் மூச்சு வாங்கும். ஈவன் அனீமியா இருந்தது, நம்ம ரத்தம் ரத்த சோகை இருக்குது அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து மூச்சு வாங்கும். ஈவன் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டீக்கன் நடக்காமலே இருக்கிறவங்க திடீர்னு நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு வாங்கும். ஒபீஸா இருக்கிறவங்க நடக்கும்போது மூச்சு வாங்கும்.
0: ஸோ
1: பல காரணங்கள் மூச்சு வாங்குறதுக்கு இருக்குது. ஸோ ஒரு மூச்சு வாங்கினா டெஃபினட்டா மருத்துவரை பார்க்கணும், அது எதனால உங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படிங்கறத. பட் முதல்ல ஒரு மூச்சு வாங்கும் முதல்ல நுரையீரல் மருத்துவர் பார்க்கணும், அவங்க பார்த்துட்டு நுரையீரல் ப்ராப்ளம் இல்லை வேற எந்த ப்ராப்ளமா இருக்கலாங்கிறத அசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை கார்டியாக் ப்ராப்ளம்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா தே வில் சென்ட் டு கார்டியாலஜிஸ்ட்.
0: ஓகே,
1: சரியா?
0: ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு திணறலா இருந்தாலும் வீசிங்கா இருந்தாலும் டாக்டர்
1: நுரையீரல் மருத்துவரை அணுகணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய காரியங்கள் இதை பத்தி பேசலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டுமா நம்ம வந்து தொடரலாம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சாத்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நேரம் இப்போ 3:41 ஆயாச்சு. இன்றைக்கும் நம்ம கூட நுரையீரல் நிபுணரான பல்மோனாலஜிஸ்ட் டாக்டர் சி செல்வி இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஓகே, கட் ஆயிடுச்சு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, பேசுங்க.
3: டாக்டர் கிட்ட பேசுங்க.
4: சொல்லுங்க சார்.
3: வணக்கம் மேடம், நாங்கள் செல்வகணேசன் வேலூர்ல இருந்து பேசுறோம் மேடம்.
4: ஓகே சார், சொல்லுங்க
3: மேடம். இப்போ புகைப்பட பழக்கம் இளைஞர்கிட்ட நிறைய அதிகரிச்சு இருக்குது மேடம். பத்தாவதுக்காக அங்க பங்க் கடையில வேற சிகரெட் குடிச்சு அங்கேயே போட்டுறாங்க. வடகை வாடிக்கையாளர்கள் கேட்டாக்க சண்டைக்கு வராங்க. ஒரு கடையில கேட்டு மேடம், அதுக்கு இப்படி இருந்தாதான் வியாபாரமே ஆகுதுன்றாரு. அவர் என்ன பண்றாரு?
4: இல்ல, ஆக்சுவலா பொது இடங்களில் வந்து புகைப்பிடிப்பது தவறு, அது கவர்மெண்டோட இது. ஆக்சுவலா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
3: அவங்க எதனா சண்டைக்கு வராங்க மேடம்?
4: இல்ல, கவர்மெண்ட் ரூல்ஸ் படியே பொது இடங்கள்ல வந்து புகைப்பிடிக்க கூடாது. ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ்ல வந்து அதை ஃபாலோ
3: பண்றாங்க.
4: இல்ல, டெஃபினட்டா பெட்டரா இருக்குது. முன்னாடி இயர்ஸ் எல்லாம், ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவேர்னஸ் ஆர் மச் மச் பெட்டர். இன்னமும் ஃபுல்லா தடை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்மோக்கிங்கே இல்லாமலே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது சார்.
2: ஒரு டாக்டர், இப்போ வந்து ஃப்ளூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஃப்ளூ அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், நம்ம எப்படி வந்து வேக்சின் ஏதாவது எடுத்துக்கணுமா?
4: ஓகே, ஃப்ளூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து ஒருத்தவங்கிட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடிய இது வைரஸ் தான் வந்து ஃப்ளூ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு த்ரோட் பெயின் ஆரம்பிக்கும். ஒரு ஃபீவர், த்ரோட் பெயின், ஃபீவர், ஒரு ரன்னினோஸ், ஒரு பாடி பெயின், திஸ் இஸ் த காமன் சிம்டம் ஆஃப் ஃப்ளூ.
2: ஓகே,
4: ஆனால் இது வந்து ஒரு நார்மலாக வர ஃப்ளூ இந்த மாதிரி போயிடும். சில பேர்த்துக்கு சிவியராக வரும்போது லங்கையும் முதல்ல மெயினாக பார்த்தீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் இன்வால்வ் பண்ணும்.
2: ஓகே,
4: இஎன்டி தான் மெயினாக அஃபெக்ட் பண்ணும். பட் ஒரு சம் ஒரு 10-20% ஆஃப் பீப்புளுக்கு லங்கையும் அஃபெக்ட் பண்ணும்.
2: ஓகே,
4: ஃப்ளூ. ஸோ லங் அஃபெக்ட் பண்ணும்போது நிமோனியா, ஃப்ளூ நிமோனியா வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு வந்து அந்த நிமோனியாவே சிவியர் ஆகி ஏஆர்டிஎஸ், இன்ஃப்ளூயன்சா ஏஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ப்ரிவென்ட், ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
2: ஓகே,
4: ஸோ எனி அதாவது கோமாபடி இருக்கிறவங்க, ஆல்ரெடி ஒரு சுகர் ப்ரெஷர், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க க்ரௌடட் பிளேஸில் தயவு செய்து போகாதீங்க. அப்படியே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. வீட்டில் கிட்ஸுக்கு உடம்பு சரியில்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து கேரிஸ் ஃப்ளூ. கிட்ஸுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை பண்ணாது பெருசாக மோஸ்ட்லி. பட் அடல்ட்ஸ்க்கு அதுவே வந்து ஆல்ரெடி கோமாபிட் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வரும்போது வந்து நுரையீரலை சிவியராக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட டைரக்ட் கான்டாக்ட் வந்து குட்டீஸ் கிட்ட வச்சுக்காம இருக்கிறதும் பெட்டர். அண்ட் வேக்சினேஷனும் வந்து ஃப்ளூக்கு வேக்சினேஷன் இருக்குது. இயர்லி இயர்லி வந்து நம்ம வந்து செப்டம்பரில் வந்து நியூ வேக்சின்ஸ் வரும். ஸோ இயர்லி இயர்லி வந்து ஸ்ட்ரெயின்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இன்ஃப்ளூயன்ஸாக்கு மட்டும் எவ்ரி இயர்லி யூ நீட் டு கெட் வேக்சினேட்டட்.
2: ஓகே டாக்டர். ஸோ அடுத்த நேர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம். சரியா? ஸோ அதுக்காக உடனே பயந்துக்க வேணாம். ஸோ சளி பிடிக்குது அப்படின்னா எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்கள் இம்யூனிட்டி எதுவும் லோவாக இருக்குதா அப்படிங்கிறத அதை செக் பண்ணியும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு பீடியாட்ரிக் டாக்டரை வந்து குழந்தைகள் நல மருத்துவரை

0: ஏதாவது உங்களுக்கு வந்து இம்யூனிட்டியில் ஏதாவது லோவாக இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரியா? பார்த்துட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சளி பிடிச்சிருக்குது அப்படின்னா பக்கத்தில் போகாமல் இருக்கிறது நல்லது. சரியா?
1: ஓகே டாக்டர், தேங்க் யூ டாக்டர்.
0: ஓகே அனிஷா, தேங்க் யூ.
2: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஓகே, கட் ஆயிடுச்சு. ஸோ டாக்டர், இப்போது அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, நான் வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றது இல்லை ஆனாலும் வந்து சளி பிடிக்குது எதனால அப்படின்னு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா டாக்டர், இஸ் இட் ட்ரூ?
0: இல்லை, சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த சில்னஸ் வந்து இட் வில் இன்டியூஸ் த ப்ராங்கோஸ் பாசம். சரியா? ஸோ அதனால வந்து சில பேர்த்துக்கு வந்து ஒரு காஃப், அந்த ட்ரிக் தட் வில் ட்ரிகர் த காஃப் ரிசெப்டர். ஸோ அப்பாவுக்கு ஒரு காஃப் எல்லாம் வரலாம், பட் ஐஸ்கிரீம் வந்து பர்சே ஒன்றும் பண்ணாது.
2: ஓகே ஓகே டாக்டர். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
0: ஹலோ, சொல்லுங்கம்மா.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம், ஆவடியிலிருந்து நான் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: டாக்டர்கிட்ட பேசலாமா?
0: டாக்டர் தான் பேசுகிறேன், சொல்லுங்கம்மா.
3: ஓகே டாக்டர், நான் ஒரே ஒரு டவுட்டு, அதாவது இந்த கேன்சர் எல்லாம் வர்றதில்ல, அதே மாதிரி இந்த லங் கேன்சர் அப்படின்னு சொல்றது ஹெரிடிட்டியா அல்லது எப்படி டாக்டர்?
0: ஹெரிடிட்டியாவும் வரலாம், நான் ஹெரிடிட்டியாவும். ஹெரிடிட்டியா வர்றது ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3% தான் வந்து ஹெரிடிட்ரியாக வரும், மீதி இருக்கிற 97% நம்மளோட எக்ஸ்போஷர் ரிலேட்டட் தான் மெயின் காமன் ரீசன். சரிங்களா?
3: டாக்டர், அதே மாதிரி ஹேண்ட் வாஷில் எது பெஸ்ட்டு டாக்டர்? லிக்விட் ஹேண்ட் வாஷ் பெஸ்ட்டா, சோப்பு ஹேண்ட் வாஷ் பெஸ்ட்?
0: சோப் ஹேண்ட் வாஷ் பெஸ்ட்டு, பட் நம்ம உங்கள் கை ஆல்ரெடி கிளீனாக தான் இருக்குது, ஆப்வியஸாக உங்களை இன்ஃபெக்டட்னு ஃபீல் பண்ணிங்க. எஸ்பெஷலி டாக்டர்ஸ் நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட்க்கும் அடுத்த பேஷண்ட்க்கும் சானிடைசர் யூஸ் பண்ணுவோம், பட் வீட்டில் இருக்கிறவங்க வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு சோப் யூஸ் பண்றது பெஸ்ட்.
3: ஓகே, பப்ளிக் பிளேஸ்ல மட்டும் லிக்விட் யூஸ்
0: பண்ணு. ஆமா ஆமா, கரெக்ட்.
3: ஓகே, थैंक यू டாக்டர், थैंक यू.
2: டாக்டர், நம்ம வீசிங் மூச்சு திணறல் பத்தி பேசும்போது இன்னொரு ஒரு டாபிக் டாக்டர், ஆன்சைட்டி அட்டாக் வரும்போதோ இல்ல பானிக் அட்டாக் வரும்போதோ இந்த மாதிரியான மூச்சு திணறல் வருது, இஸ் இட் a temporary thing or ஒரு
0: definitely temporary thing?
2: ஓகே,
0: சோ அது வந்து நம்ம வந்து ஆன்சைட்டி வந்து ரிலீவ் பண்றது தான் பெட்டர்.
2: ஓகே,
0: அதுக்கான மெடிக்கேஷன் சைக்கியாட்ரிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர் மெடிக்கேஷன் எடுத்துட்டோம்னா செட்டில் ஆகும்.
2: ஓகே,
0: ஜெனரலா ஃபீமேல்ஸ்க்கு இது காமன்.
2: அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம்
0: சார், சொல்லுங்க சார். புரியல சார், நீங்க பேசுறது புரியல. மாஸ்க் போடுறதுனால பொடி போடுறதுனால சரியாகாது, தயவு செய்து பொடி அவாய்ட் பண்ணுங்க. பொடி போடுறதுனால உங்களுக்கு வந்து மூக்குல எல்லாம் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு, தயவு செய்து பொடியை அவாய்ட் பண்ணுங்க.
2: தேங்க்யூ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஓகே, வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
5: ஹலோ ஹலோ, சென்னையில இருந்து டாக்டர் பேசுறேன். வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
5: வணக்கம் மேடம், ஒரே குவெஸ்சன், லங்ஸ் நல்லா ஹெல்த்தா இருக்கணும்னா என்ன எக்ஸசைஸா உணவு பழக்கங்கள் கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
0: உணவு பழக்கமும் இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸும் இம்பார்ட்டன்ட். வெயிட் கெயின் இல்லாம ஒபிசிட்டி இல்லாம இருந்தாவே உங்க நுரையீரல் ஹெல்த் நல்லா இருக்கும். ப்ராப்பரான பிராணயாம எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணலாம். சரிங்களா? இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கிறதும் நல்லது.
2: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ,
0: சொல்லுங்க சார்.
6: ஹலோ,
2: இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
7: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
7: மாசமாக நிரந்தர தீர்வு மருந்து வந்துருச்சு, இருக்குங்களா
0: சார்? சார், கண்ட்ரோலபிள் டிசீஸுங்க சார், இட் இஸ் நாட் அ கியூரபிள் டிசீஸ், இட் இஸ் அ கண்ட்ரோலபிள் டிசீஸ். நீங்கள் வந்து இந்த எக்ஸ்போஷர் ப்ரிவென்ஷன், அதாவது அலர்ஜன், நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து ஆஸ்துமா அதிகமாக சிம்டம்ஸ் அதிகமாக வர்றதுக்கு அலர்ஜன் எக்ஸ்போஷர் தான் காரணமாக இருக்கும். அலர்ஜன் எக்ஸ்போஷர் எல்லாம் கம்மி பண்ணினீங்கன்னா நம்ம வெரி மினிமல் மெடிக்கேஷன்லேயே உங்களுக்கு சிம்டமே இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஆஸ்துமா இஸ் அ கண்ட்ரோலபிள்.

0: சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு ரெமிஷன் ஸ்டேஜுக்கு போகும், அந்த டைமில் தே மே நாட் ரெக்வயர் மெடிகேஷன். ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து இட்ஸ் நாட் அ கியூரபிள் டிசீஸ், இட் இஸ் அ கண்ட்ரோலபிள் டிசீஸ். மறுபடியும் பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஹேலர் எடுக்காமல் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் டியூரேஷன் எடுத்துக்க மாட்டாங்க, ப்ரிஸ்கிரைப் டைம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீமாடல்ட் ஆஸ்துமான்னு சொல்லி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஹேலர் எடுத்தால் கூட கேட்காத நிலைமைக்கு போய் ரெக்கரண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனில் வர மாதிரி ஆகிடும். ஸோ ஆஸ்மா இஸ் அ க்யூரபிள் டிசீஸ், நீங்கள் ப்ராப்பராக மெடிக்கேஷன் எடுத்துட்டிங்கன்னா. கண்ட்ரோலபிள் டிசீஸ், சாரி நாட் அ க்யூரபிள் டிசீஸ், இட்ஸ் அ கண்ட்ரோலபிள் டிசீஸ்.
1: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். ஸோ டாக்டர், நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் ரெண்டு மூணு சின்ன கேள்விகள் தான். இப்போ வந்து டெல்லியிலலாம் வந்து ஏர் பொல்யூஷன் ரொம்பவே வேர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு காமன் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஜென்ரலாக ஏர் பொல்யூஷன்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம், அண்ட் தென் பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு அந்த ஹேர்னாலேயோ ஏதாவது அவங்க கூடயே ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறதுனால பெட்ஸ்லேருந்து ஏதாவது அலர்ஜிஸ் வர வாய்ப்பு இருக்கா மேம்?
0: டெஃபினட்டாக அங்கே பெட்ஸ்லேருந்து நிறைய அலர்ஜிஸ் வருங்க. ஆஸ்மா இருக்கிறவங்க பெட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: ஓகே.
0: மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேட்டு, கேட்லேருந்து வர டேண்டர், கேட்டோட ஹேர், கேட் டாக்ஸ் எதுவுமே வந்து ஆல் த அனிமல்ஸ் வந்து ஷுட் பி அவுட் சைட் ஹவுஸ்.
1: ஓகே,
0: சரியா? அந்த காலத்தில் நம்மளோட பழக்க முறைகளே பார்த்தீங்கன்னா, பழக்க வழக்கமே பார்த்தீங்கன்னா எனி அனிமல்ஸ் வந்து அவுட் சைட் ஹவுஸ் தான் இருக்கும், நாட் இன்சைட் ஹவுஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஸ்பேஸ் இல்லாதனால நம்ம பெட்லேயே வச்சுக்கிறோம். சரியா, பெட்லேயே அனிமலோட டேண்டர் எல்லாமே விளர்றதுனால அவங்க அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அது சிம்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் அனதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க நிறைய பேர் வீட்டில். ஸோ அதுவும் அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி பிஜியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஜியன் ஃபெதர்னால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎல்டிங்கிற ஒரு சிவியர் வியாதியெல்லாம் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேர்ட்ஸும் வளர்க்காம இருக்கிறது பெட்டர், வீட்டுக்குள்ளே வளர்க்காம இருக்கிறது பெட்டர். எனி திங் இட் ஷுட் பி அவுட் சைட் ஹவுஸ். உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா அவுட் சைட் ஹவுஸ் வச்சுக்கலாம், நாட் இன்சைட் ஹவுஸ்.
1: ஓகே டாக்டர், என்னோட ரெண்டாவது க்வெஸ்சன் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது.
0: ஏர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்னால நிறைய நுரையீரல் ப்ராப்ளம் தான் காமன். ஏன்னா நுரையீரல் தான் வந்து டைரெக்டாக என்வரான்மெண்ட்டோட கனெக்ட் ஆயிருக்குது. எனி புகையோ எது வந்ததுனாலும் நுரையீரலுக்குள்ள டைரெக்டாக போயிடும். இது எப்படின்னா புதுசாக நுரையீரல் வியாதியையும் காஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஆல்ரெடி நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக வரலாம்.
1: ஓகே.
0: ஸோ ஆல்வேஸ் வந்து பொல்யூஷன்லேருந்து எப்படி காத்துக்கணும்னா, முதல்ல நம்ம வெஹிக்கிள் அதாவது இ வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். புகைப்பிடிக்கிறவங்களை பிடிக்காதீங்கன்னு சொல்லலாம், நம்ம புகைப்பிடிக்காமல் இருக்கலாம். இதை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம். இது மூலமா நம்ம வந்து தடுக்க முடியும்.
1: ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த ஒரு மணி நேரம் வந்துட்டு நுரையீரல் அப்படிங்கிற எல்லா டைமென்ஷன்ஸ் லங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிசீஸாக இருக்கட்டும், சிம்டம்ஸாக இருக்கட்டும், எப்படி நம்ம ப்ரிகாஷன்டாக இருக்கணும், ஃப்ளூ பற்றி பேசணும், நிறைய காரியங்கள் வந்துட்டு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய நேயர்கள் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்காக நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ, நன்றி.
1: ஸோ நேர்களை, இந்த ஒரு மணி நேரம் நம்ம கூட ஹலோ டாக்டர் லைவ்ல டாக்டர் சி செல்வி, நுரையீரல் நிபுணரான பல்மோனாலஜிஸ்ட் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க வந்து லங்ஸ் பற்றி நிறைய காரியங்கள் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம வந்து வேர்ல்ட் ஹேண்ட் வாஷிங் டே வந்து கமெமரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ஹைஜீனா எப்பவும் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் அவங்க எல்லாரையும் அடுத்தது இன்னொரு ஒரு நாள் சூப்பரான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜோனால். நிறைவு பாடலாக ரோஜா திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற பாடல், மீன்மினியோடைய குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசை கேட்டேன். இந்த ரெங்கலது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதூலு.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள.
1: நேரம் 3:59. இனி தொடர்வது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல்.
2: शाम के 4 बज गए हैं. पेश है फिल्म रेनबो पर इस घंटे के मुख्य समाचार. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने लद्दाख में 3300

அரியலூரில் நடைபெற்றது. தசரா பண்டிகையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேசிய அஞ்சலக வாரத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தின தடகள போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இன்னைக்கு அக்டோபர் 15 அவருடைய பிறந்தநாளான இன்னைக்கு வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். என்ன அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்கிட்ட நீங்கள் இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்களும் நிகழ்ச்சி கால் பண்ணலாம், கால் பண்ணி பேசலாம். 298-6000-3-8 298-5-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நிறைய பாடல்களும் இந்த ஒரு நேரத்தில் காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக ஏழம் அறிவு திரைப்படத்தில் இந்த கார்த்திகன் மேகாவோட குரல்களில் நாமத்துக்குமாரோடைய வரிகளில் ஹாரி ஜெயராஜனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ 101.4 எல்லாமே எப்பமே சமதோடு.

0: இந்தியாவில் சுமார் 20 கோடி டூ வீலர்ஸ் 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20 தான் ரன் ஆகுது.
1: அப்போ எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
0: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 5:12 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அப்துல் கலாமோட பிறந்தநாள். ஆனா இன்னைக்கு அவர்கிட்ட நீங்க இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் நிகழ்ச்சி கால் பண்ணலாம் பேசணும் அப்படிங்க நினைச்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னா 2986000038, 2952055544 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியோட முதல் காலர் யார், இங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே. ஸோ நீங்களும் வந்து APJ அப்துல் கலாம் சார் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இன்ஸ்பயரான ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலேருந்து பாடல், ஹரிஹரன் அண்ட் மகாலட்சுமி ஐயரோட குரலில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேது இணைந்திருங்கள் ரெயின்போ FM 91.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நிகழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்தியாவில் சுமார் 20 கோடி டூ வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20 தான் ரன் ஆகுது.
2: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
1: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.

நேரமாக இந்த மாதிரி 21 நிமிஷம் ஆகிட்டுருக்கு ரெயின்போ மாடல் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ரெயின்போ மாடல் இதை பற்றி பேசிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட நீங்கள் இன்ஸ்பயரான ஒரு விஷயம்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து நேர்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியோட நேர் அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கே பேச

0: பேசுறீங்க?
1: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலம் குடமாட்டப்படி நல்லா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
1: நல்லா இருக்குமா? சொல்லுங்க அம்மா, நான் பால் கல்லுகிறேன்.
0: அல்லது ஏபிஜே அப்துல் கலாம் சார் இருக்கார் இல்லையா, அவங்ககிட்ட இருந்து நீங்க இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன்.
1: அவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு சுறுசுறுப்பு.
0: ஓகே,
1: சுறுசுறுப்பு அடைந்தாருமா கூட அது இளைஞர்கள் வழிகாட்டினாரு. அந்த கல்லூரி மாணவர்கள் பேசும்போது தான் அவர் உள்ளே தெரிஞ்சது.
0: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
2: மாலை வணக்கம், மறைமலை நகர் தாமரைக்கண்ணி.
0: சொல்லுங்க மேம்.
2: அதாவது அவருடைய எளிமை எப்படின்னா, நான் பணிபுரிந்த பள்ளிக்கு வந்து அவர் வந்திருந்தாரு. என்னதான் வரவேற்கிறதுக்கு நிக்க வச்சிருந்தாங்க. நான் அவருக்கு விஷ் பண்ணும்போது அவர் கொஞ்சம் கூட அதை பார்க்காம விஷ் பண்ணிட்டு எப்படி அதுக்கு எப்படி சொல்றதுலே தெரியல, நல்லா இருக்கீங்களா டீச்சர் அப்படின்னு கேட்டு போனது இல்லாம ஸ்டேஜ் ஏறின உடனே பசங்க எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அவரு நீங்க வராதுங்கப்பா, நான் வரேன்ட்டு ஒவ்வொரு குழந்தைங்கிட்ட இறங்கி வந்து பேசினாரு. அதுக்கப்புறம் பேசும்போது எல்லாம் தமிழ் தான், ஆங்கில வார்த்தையும் நிறைய பயன்படுத்தவே இல்லை. அவ்வளவு உண்மையிலே அந்த எளிமை தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது.
0: சூப்பர் மேம், சூப்பர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸே நீங்க ஒரு ஷேர் பண்ணிருக்க அனுபவத்தை.
2: ஆமா, அது ஒரு பாக்கியம். அவர்கிட்ட பேசுறது, அவரை பார்த்தது எல்லாமே எனக்கு ஒரு 2002 நினைக்கிறேன். ஆமா, அப்பதான் அவர்கிட்ட பேசி எல்லாம் பண்ணனா. நல்ல,
0: சூப்பர் மேம், நன்றி நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் வந்து தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
0: சரிங்க சார்.
3: அவர் வந்து கனவு காணுங்கன்னு சொல்வாரு மேடம். இளைஞர்கள்லாம் வந்து இப்படி இருந்து அவங்க இந்தியாவை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எந்தெந்த ஒரு மீட்டிங்லயும் எந்த என்ன ஒரு இத்தனை நிகழ்ச்சியிலையும் வந்து கனவு காணுங்கள் பேசுவாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் விட்டது.
0: ஓகே சார், சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி.
3: ஒரு இதுல போனாரு, தன்னை தானே தாழ்த்திக்கிட்டாரு. அதே போல கனவு காணுங்கள்னு அவர் அந்த வார்த்தையை சொல்லி பேசினார் பாருங்க, அது ரொம்ப பிடிச்சது மேடம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
4: வணக்கம்.
0: வணக்கம் சார். சார்,
4: மாவட்டம் குற்றாலம் கே சுப சுப்பிரமணியன்.
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
4: ஏஜே பி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க, நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அது வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்காக வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள் அப்படின்னு ஒரு சிந்தனையை சொன்னாங்க. அதேமாரி வந்து கனவு காணுங்கள், அந்த கனவுகளை நனவாக உழையுங்கள். கனவுகள் தான் சிந்தனையை சிந்தனையாகவும் சிந்தனையை செயலாகவும் மாறும் என்று சொன்னார்கள். அறிவுதான் உங்களை சிந்தனைகளாகவும் பழமுள்ளவர்களாகவும் மாற்றுகிறதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு முக்கியமா அவங்க சொன்ன சிந்தனைகள்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும்.
0: சூப்பரானவங்க,
4: எதுலயுமே துல்லியமா செயல்படக்கூடியவங்க. அந்த இதெல்லாம் அவங்களுடைய சிந்தனைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நீங்களும் நிகழ்ச்சி கால் பண்ணலாம், பேசலாம். 2 9 8 6 0 0 3 8 2 9 5 2 0 5 5 4 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மஜ்னு திரைப்படத்தில் பாம்பி ஜாயஸ்ரீ, ஹரிஷ் ராகவேந்திரா அண்ட் ஓஎஸ் அருண் அவங்களோட குரல்களில், வைரமுத்தோட வரிகள், ஆர் ஜெயராஜனுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்போ மிஸ் சமதுள்ள

0: Let the celebrations begin.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: யாருங்க பேசுறீங்க?
3: நல்லா
2: இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா சார், இப்ப இப்ப இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது, ஆனா வந்துட்டு தான் இருக்கு. கிளைமேட் அப்படிதான் இருக்கு. ஆமா,
3: எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய எளிமை.

0: அதே மாதிரி எவ்வளவு பெரிய பவர்ல இருந்தாலுமே அந்த பவரை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பிரசிடென்டா இருக்கும் போது கூட அவர் காலேஜஸ் விசிட் பண்ணாரு, ஸ்கூல்ஸ் விசிட் பண்ணாரு, பசங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கறத சொன்னாரு. அப்புறம் அவருடைய அந்த அரசியல் களம் அப்படிங்கறது ரொம்ப நேர்மையா இருந்தது மேம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானம், இது ரெண்டுத்திலுமே அவர் சூப்பரா விளங்கினாரு மேம். அதாவது எவ்வளவு பெரிய அந்த ஒரு பதவியாக இருந்தாலும் அது ரொம்ப சூப்பரா மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கொண்டது. அதே மாதிரி நேர்கொண்ட பார்வை மேம், அறிவியல் அப்புறமா ஆராய்ச்சிகள் இதெல்லாம் அப்படியே அவர் சூப்பரா பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. ரெண்டு குணங்கள்னால எனக்கு அவரை ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் பர்சன் நான் கருதுறேன் மேம்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேரம் யாரு பார்க்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
2: காஞ்சிபுரத்துலேருந்து மாடசாம் டெய்லர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது சார் வந்து ஐயா வந்து ஒரு எளிமை, அன்பு, பணிவு இந்த மூணு சேர்ந்து கலந்த மாதிரி அவரு அதை பத்தி சொல்லிட்டே போலாம். ஆனா வந்து அது எப்பவுமே மக்களுக்கு மனசுல எப்போதுமே நிரந்தரமா ஒரு இது அது மனசுல நிக்கிற மாதிரி இருப்பாரு. அவரு அதை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம்.
1: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் காட்டன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க சார்.
3: மேடம் நலமா இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
3: சொல்லுங்க
1: மேடம். அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் சார் கிட்ட நீங்க இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்கன்னு கேட்டுட்டு
3: இருக்கேன். ஆமா, என்னடா பெரிய பெரிய பதவியில இருக்கணும், நம்ம உயர்ந்த நிலையில இருந்தாதான் நம்மளால சாதிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து இயல்பா வந்து ஒரு சிறிய குடும்பத்துல இருந்தாலே, ஒரு இயல்பான குடும்பத்துல இருந்தாலே நம்மளால உயர்ந்த நிலைக்கு போக முடியும். நம்மளால கடுமையா பயிற்சி இருந்தாலே நம்மளுக்கு வந்து வெற்றி வந்து நம்ம சிகரத்தை தொட முடியும் அப்படிங்கறது வந்து அவருக்கு வந்து நிறைய வந்து நம்ம
1: கத்துக்கிட்டேன்.
3: கனவு சொல்லிதான், கனவுக்கு வந்து நம்ம நல்ல கனவு வந்து நடக்கக்கூடியதான் வந்து கண்டம்டா, அதுல வந்து கனவு மட்டும் இல்லாம அது கடுமையான முயற்சி இருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு மேடம். சிறகத்துல இருந்து
1: அந்த
3: சிறகத்தினி சிறகுல அந்த நிகழ்ச்சி அதெல்லாம் படிச்சுருந்தா அவ்வளவு நிறைய அருமையா தெரிஞ்சுக்கலாம். வந்து நிறைய வந்து நல்ல விஷயம் வந்து அவர் கத்துக்கிட்டேன்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்து பாடல்களுக்காக பூவெல்லாம் முன் வாசம் பெரியப்படுதல் கே ஜே யேசுதாசன் சாதனா சரகமோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகனுடைய சில பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது 91.4 எல்லாமே இப்போ மிஸ் சமதுள்ள

0: நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.
1: கலாம் சார் கிட்ட எனக்கு புரிஞ்ச ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வியல் முறை. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தினது சுவாமி விவேகானந்தருக்கு. அப்புறம் இளைஞர்களை ஊக்கப்படுத்தினது ஆன்மீகத்தில் ஊக்கப்படுத்தினா இவர் அறிவியல் அறிவியல் மூலமா ஊக்கப்படுத்தினாரு. எதிர்கால இந்தியா வளப்படுத்த நல்லப்படுத்தணும்னா இளைஞர்கள் எல்லாம் முடியும் அந்த ஆணித்தனமா நம்பினார் அவரு. ரொம்ப எளிமையா நான் இசைக்கல்வி படிக்கும் போது அந்த எங்க ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாரு. அங்க நான் சில கலைஞர்களை கூப்பிட்டு அவரு இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொன்னார், பாட சொன்னாரு, வாசிக்க சொன்னாரு. அவங்கள வாசி அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. அந்த மேடையிலே ஒரு பாடலை எழுதினாரு. அது சீர்காழி சிவச்சிதம்பரம் ஐயா வந்து மெட்டு போட்டாரு. உடனே பாடி அவர் அவ்வளவு ரசிச்சாரு. அந்த ரசிப்பு தன்மையெல்லாம் சாதாரண ஒரு விஐபி எல்லாம் அவ்வளவுலாம் மக்களோட மக்களா இணைஞ்சிருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு மனிதன். அதனாலதான் அந்த பாடம் சொல்லும் போதே சிலாங்கில வந்து இறந்தாரு.

0: பேரு. நமக்கு பெரிய இழப்பு, நம்ம நாட்டுக்கு தேசத்துக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் கலாம் ஐயா அவங்க.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு. அடுத்து நேரியான பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம். கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: அவர் சிறு வயசுலேருந்து பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் போட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு மேடம். அப்புறம் அவங்க பெரிய அக்கா வச்சுருக்காங்க, அவங்க வந்து அவங்களுடைய நகையெல்லாம் கொடுத்து படிக்க வச்சாங்களாம். அப்புறம் வேலைக்கு
1: நீங்க இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்னன்னு சொல்லுங்க.
2: அதான் அவருடைய நல்ல ஒழுக்கம். அதாவது அது கொடுத்தத உடனே போய் செஞ்சார் பாத்தீங்களா. அக்காவோ தங்கச்சியோ யாரோ யார் இருந்தாலும் அவர் செஞ்சார் பாத்தீங்களா, அவருடைய நல்ல குணம்.
1: ஓகே,
2: அதான் மேடம்.
1: நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்து நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ. வணக்கம.
1: வணக்கம் சார். யார் எங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
3: அவருக்கு வந்து அவருக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னாக்கா, தன்னோட குடியரசு மாளிகைக்கு யாராவது போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து வீட்டுக்கு உள்ளார அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு விவசாயம் பண்ணுவாராம். அதே மாதிரியே வந்து சாப்பாடு வந்து செய்ய சொல்லி அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுவாராம். அது வந்து அந்த பண்பு வந்து யாருக்குமே வராது. நம்ம ஒரு குடியரசு தலைவரா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது. ஆனா வந்தவங்க வந்து அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து நல்லா பேசி சிரிச்சு மகிழ்ந்து அப்படி வந்து விருந்து அவங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு வரோம். அந்த மாதிரிலாம் வந்து யாருக்குமே அந்த குணம் வராதுங்கிறது எனக்கு. அந்த மாதிரி யாருக்குமே நம்மளுக்கு வருமா மேடம் அந்த மாதிரிலாம்?
1: கண்டிப்பா சார், யோசிப்போம்.
3: அது வரவே வராது. அதே மாதிரியே ஒரு தடவை சென்னையில வந்து தங்கியிருந்தப்ப வந்து ராத்திரி மணி 11 ஆயிடுச்சான், ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாராம். கூட இருந்தவங்கள்ட்ட எங்க பார்த்தாலும் பாத்திருக்காங்க, ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க. ஒரு கையஞ்சி பவன்ல வந்து ஒரு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அவங்க வாங்கி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாராம். சாப்பிட்டு இது மாதிரி சாதாரண ஒரு இதுல போய் ஆனந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பண்பு யாருக்குமே வராது. வேற யாராவது இருந்தாங்கன்னாக்கா என்ன இப்படி எனக்கு போய் இப்படி ஆனந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அவர் அது மாதிரி சொல்லல, நல்லா சாப்பிட்டு மகிழ்ந்து நல்லா தூங்கினாராம்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நீங்களும் நிகழ்ச்சி கால் பண்ணலாம், பேசலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6003-829-5554 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். ரெயின்போ மேடம் கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சரோட அவர்கிட்ட அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவர்கிட்ட இருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கேன். நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்பி செல்வம் திரைப்படத்தில் இருந்து விஜய் பிரகாஷ் அண்ட் சாதனா சர்கமோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகரனுடைய சில பாடல் வந்து இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 101.4 எல்லாமே இப்போ மிஸ் சமதோட

0: Let the celebrations begin.
1: நேரம் 5:51 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஏபிஜே அப்துல் கலாம் சார் கிட்ட நீங்கள் இன்ஸ்பைரான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிருக்கேன். நீங்கள் எல்லாத்து நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கே பேசுகிறீங்க சார்?
2: பேர் அருண் மேடம், சென்னை.
1: சொல்லுங்கள் சார்.
2: டாபிக் இதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருந்தேன்.
1: ஆ சொல்லுங்கள்.
2: ஓகே. எனக்கு இன்ஸ்பயரான விஷயம் வந்து அவரோட ஒன் ஆஃப் த ஸ்பீச்சஸ், இது யூஎன் யூரோப்பியன் யூனியன்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயரிங் ஸ்பீச். அதுல வந்து முடிக்கும் போது அந்த யூரோப்பியன் யூனியனோட அந்த ஹோஸ்ட் வந்து சொல்லுவாரு, ஸ்டேட்ஸ்மேன் ஃப்ரம் அ சயின்டிஸ்ட் டு அ போயட், திஸ் இஸ் யூனிக் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. அதுல இவர் ஒரு இங்கிலீஷ் போயம் ஒன்னு சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப உண்மையாவும் இருக்கும், அது அவ்வளவு ஒரு அர்த்தம் இருந்தால. There is righteousness in the heart, there is beauty in the character, there is beauty in the character, there is harmony in the home, where there is harmony in the home, there is order in the nation, when there is order in the nation, there is peace in the world. That's a very nice
1: speech,
2: one of the inspiring speeches I've ever heard.
1: Super, super sir. Nandi, nandi, you know, your experience share pannadukku.
2: Thank you.
1: Okay, arthaneri yaarun paakalam, manakam rainbow.
3: Hello.
1: Manakam yaarun pesuringa.

0: சைதாப்பேட்டையில் ஆனந்த் மேடம்
1: சொல்லுங்க சார்.
0: அது ரொம்ப எளிமையான மேடம், இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியில வகித்த பிறப்பும் எல்லாத்துல அன்போடும் தாழ்மையோடும் குணாதிசயம் நடந்து கொள்வார் மேடம். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது மேடம்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியோட நிறைவு கலர் யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
2: அப்துல் கலாம் ஐயா பாத்துருக்கேன், நேரடியா பேச முடியல. அவர்கிட்ட ஒன்னு கருத்துக்கா, அதே பேர் விவேக் சாரையும் பாத்துருக்கேன், பேச முடியல. அது வந்து அப்துல் கலாம் வந்து அறிவை வளர்த்துக்க சொல்லுவாரு, விவேக் சார் வந்து மரத்தை வளர்க்க சொல்லுவாரு.
1: அப்துல் கலாம் சார் பத்தி மட்டும் பேசலாமே.
2: சின்ன பசங்களுக்கு வந்து மரத்தை வளர்க்க சொன்னவர் வந்து விவேக் சார்.
1: நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு, நன்றி. ஓகே, கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரம் நிறைய நேர்கள் வந்துட்டு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் பற்றி வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. நிச்சயமாக வந்துட்டு கனவு காணுங்கள் அப்படிங்கிறது வெறுமனே வந்துட்டு அது ரொம்ப சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா கனவு காண்றது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நம்ம ஒரு கனவு காணணும், அதுக்கு பின்னாடியான கடின உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து எந்த வயசுலையும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவருக்காக நம்ம நடத்தி காட்டின ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஏழ்மையில் பிறந்தாலும் அவர் எந்த ஒரு வகையிலும் அவரோட குணாதிசயம் வந்து அந்த பதவி வந்தாலோ இது எது வந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் இன்னும் அதே வந்து ஒரு ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான பண்புகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு ஹம்பிள்னஸ் எப்பவுமே வந்து அவர் கூடவே இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு அறிவு சார்ந்த நிறைய ஒரு விஷயங்களை மாணவர்கள் மத்தியில் விதைத்ததில் அதிகமான ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது அவரோட சாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவரை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களோட நீங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணதும் இல்லை நீங்கள் ஷேர் பண்ணது கேட்குறக்கு நான் கேட்டது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்தது. நிகழ்ச்சியில் கால் பண்ண அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக என்னை நோக்கி தோயும் என நோக்கி பாயம் தோட்டா தெரியப்படுத்தல இது பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மாலத்தீவு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளை மீட்கவும் வெளியுறவு அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளது என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரும்பில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய அரசின் மானியத்துடன் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி அரியலூரில் நடைபெற்றது. தசரா பண்டிகையையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேசிய அஞ்சல் வாரத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் கடிதம் எழுதுவதின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தின தடகளப் போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர் ஜப்பானின் ருயுக்கி மஸ்துதா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the listener's choice hour, where your dedications and your favorite tunes

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம் ஆன் 101.4 எஃப்எம் ரெயின்போ. ஐ எம் தினகரன் சிங். ஆர் அவைலபிள் ஆன் திஸ் பிளென்டி மோர் மியூசிக் வெயிட்டிங் ஃபார் யூ அஸ் வி மேக் அவர் வே த்ரூ தி ஈவினிங். அண்ட் ரிமெம்பர், திஸ் இஸ் யுவர் மியூசிக்கல் ஸ்பேஸ் அஸ் மச் அஸ் இட் இஸ் ஆவர். ஸோ இஃப் தேர் இஸ் அ சாங் ஆன் யுவர் மைண்ட், விசிட் facebook.com/rainbowfm, விச் வில் பி அப் இன் அ மினிட். ஜஸ்ட் லிட்டில் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் லீவ் அஸ் யுவர் சாங் ரிக்வெஸ்ட். And when we come back, there's going to be a lot of requests. And coming up is Club Can't Handle Me by Florida and David Guetta.

பெண்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இணைய வணக்கம் சொல்லுது. நான் யானி நேரம் 7 மணி 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்த பாடல், நீங்க வந்து நேரத்தில் இது பாடல் கிட்ட இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா, அந்த பாடலை கண்டிப்பா நீங்க இந்த ஒரு மணி நேரம் கேட்கலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்முடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க போஸ்ட் பண்ணலாம். அதை பிளே பண்ணுறதுக்காக ரெடியாக உங்களுக்காக காத்துட்டே இருக்கேன்.

0: அண்ணா, வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணா.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி, வழக்கம் போல ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா, மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க. அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்
2: வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
2: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: CPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है.
4: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी.
5: நேரம் 7:10 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சால் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. நீங்கள் சிலர்த்த பாடல் தொடர்ந்து விருப்ப பாடலாம் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லூயிஸ் செல்வராஜ் அவங்க கேட்டிருக்காங்க. தர்மபத்தினி திரைப்படத்தில் ஒரு பாடலாக இருக்காங்க. அந்த பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இன்றைக்கி சில அடுத்த பாடல் தன்னோட விருப்ப பாடலாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ரிக்வெஸ்ட்டில் ராமகிருஷ்ணன் அதே மாதிரி எழில் முத்துசாமி இவங்க ரெண்டு பேருமே டூயட் திரைப்படத்தில் ஒரு பாடல் கேட்டுருக்காங்க. ஸோ அந்த படத்தில் தான் அவங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போ மிஸ் செமதோடு

நேரம் 7:23 ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கேன். உங்களோட விருப்பமான பாடல்கள் தொடர்ந்து நானும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தன்னோட விருப்ப பாடலாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா மில்கி ராஜ் கேட்டிருக்காங்க சாலவாக்கத்துலேருந்து.

0: வாரணம் ஆயிரம் திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் அவருக்காக பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ண.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்
2: வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
2: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

நேரம் 7:42 ஆகிட்டுருக்கிறேன். இன்ப சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்தோட விருப்ப பாடலாம் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே போல் ஆசீர்வாதம் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களும் வந்து முத்து படத்துலேருந்து தில்லான பாடல் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்காகவும் இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்க கேட்டு இணைந்திருங்கள். 3.4 எல்லாமே இப்போ மிஸ் சமதோட

நேரம் 7:41 ஆயிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தன்னுடைய விருப்ப பாடலாம் திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் கேட்டிருக்காங்க. ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்தில் ஒரு பாடலாம் உங்களுக்காக பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்துருங்க.

54 நிமிஷமாக ஏசி நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக யார் வந்து வித்தனுடைய விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமாறன் கேட்டிருக்காங்க. மணிலிருந்து கருத்து மாத்திரை படத்திலிருந்து ஒரு பாடல் அவருக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 91.4 இங்கே ஆமையப்பமை சமதுள்ள

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர் வீராங்கனைகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இப்போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பதக்கங்கள் வென்று தேசிய கொடிக்கு வீரர்கள் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் நமது வீரர்கள் படைத்த சாதனை 140 கோடி மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவரது வாழ்க்கை நமக்கு ஊக்க சக்தியாக உள்ளதாக தெரிவித்தார். தமிழக ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இன்று ஆளுநரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த மீனவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் மாலத்தீவு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக மாலத்தீவு அரசுடன் தூதரக வாயிலான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்திற்கும் மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது நாளொன்றுக்கு 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் கொள்முதல் 3.5 லட்சம் லிட்டராக மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஆவின் பொருட்கள் விலை உயராது என்று தெரிவித்த அவர், தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு பலகாரம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோவை கொடிசிய வளாகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற மண்டல மாநாட்டில் பேசிய அவர், கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவதில் அலுவலர்கள் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்று திரு ஆனந்த் கேட்டுக் கொண்டார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட

தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலைவாசி மேலும் உயரும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின், விவசாயிகளுக்கான நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்து இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் திக்விஜய் பிரதாப் சிங், பிரஜ்வால் தேவ், கரண் சிங், சித்தார்த் ராவத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ரொவெட்டோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே, பெல்ஜியத்தின் லாரா சால்டன் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மானஸ்டர் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சோஃபியாவை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.
2: ரெயின்போ ராகங்கள்.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்ருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் சொல்கிறது. நான் யானி. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச, நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பாடல்கள் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக ஜீன்ஸ் திரைப்படத்தில் இருந்த சோனு நிகம் அண்ட் ஹரிணியோட குரல்களில் வைரம்பத்தோட வரிகளை ஏ ரஹ்மானோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே இப்போ மிஸ் சமதுவில்லை.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னேன், பண்ணியா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 9:11 ஆயிட்டு ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக உயிரே திரைப்படத்தில் இருந்த ஸ்ரீனிவாஸ் சுஜாதா அவங்களோட குரல்களை, வைரமுத்தோட வரிகளை, ஏ ரகமனோட இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 91.4 எல்லாமே எப்பவுமே செமதோளை.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுனே.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 9:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக துள்ளி தெரிந்த காலம் திரைப்படத்துல இருந்து நந்தான் உன்னிகிருஷ்ணன் சுஜாதாவோட குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
2: கன்ஃபியூஷன் வேண்டாம், E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
2: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: பாடல் உங்களுக்காக பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியோட குரல்ல தேவாவினுடைய சில பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு இணைந்திருங்கள்.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ரெயின்போ எஃப்எம்
1: நேரம் 9:42 ஆயிட்டு ரெயின்போ ராங்கல் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காதலா காதலா திரைப்படத்துல இருந்து அரிஹரன் பவதானியோட குரல்களை, வாலினுடைய வரிகளில், கார்த்திக் ராஜாவினுடைய இசையில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

0: தள்ளுமா? ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்டா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், என் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 9:55 ஆயிடுச்சு. ரெயின்போ ராகங்களோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்தில் தேவாவோட குரலில் தேவாவோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு இணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்

பத்து மணி ஒரு நிமிஷமா ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரிவா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரசித்து கேட்ட நிறைய பாடல்கள் வந்து ஒரு மணி நேரத்தில் நான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் இருந்த கமல்ஹாசன் இஸ்ரானியோட குரல்களை, வாலியினுடைய வரிகளை, இளையராஜாவினுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

ரெயின்போ ரிவன் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இன்றைக்கி சிலர்த்த பாடல் உங்களுக்காக நிடல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து எஸ் பாலசுப்ரமணியம் வாணிஜெயரமோட குரல்களை, கண்ணதாசனுடைய வரிகளை, எம் எஸ் விஸ்வநாதனுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

நேத்து புத்தாடே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ நே.

கண்ணீரூடல் வரும். இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு.

உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து பால் கேட்டு முடிச்சிருந்த நேரம் 10:19 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரிவான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4. இன்றைக்கி சிலார்த்த பாடல் உங்களுக்காக சங்கர் சலீம் சைமன் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராமோட குரல், கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:22 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரவன் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 இப்போ நான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன் இந்த ஒரு பாடல். நம்ம சலிக்காமல் ஒரு பாடலை கேட்க முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு பாடல் உங்களோட அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இடம்பெறும். இந்த பாடல் வெறும்னே அந்த இசைக்காக அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய காட்சி அமைப்புகள், அதனுடைய வரிகள் எல்லாத்துக்காகவும் நமக்கு பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடல் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும், நம்முடைய அன்புக்குரியவர்கள்கிட்ட அவங்க எவ்வளோ, நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம அன்புக்குரியவர்களிடமான அந்த உரையாடல் அப்படிங்கிறது நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது. அது வெறும்னே வார்த்தைகளால் மட்டும் இல்லை, ஒரு மொழியால் மட்டும் தேவையில்லை, வெறும் ஒரு சின்ன பார்வை போதும், அந்த உரையாடல் எப்பவுமே அதை நீண்டுகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த பாடல் முழுக்கவே இருக்கும். ஸோ அந்த ஒரு பாடல் தான் சிட்டுக்குருவி திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலாவோட குரல்களை, வாலினுடைய வரிகளில் இளையராஜாவினுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

முள்ளு மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:33 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணாமூச்சி திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியோட குரலை கண்ணதாசனுடைய வரிகளில் வி குமாரனுடைய இசையில் உங்களுக்காக பாடல் மாதிரி இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள்.

இளமை மூஞ்சில் ஆடுகிறது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 10:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரவன் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக யாரோ அழைக்கிறார்கள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரனுடைய குரலில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

நம்ம ரெயின்போ ரிவர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக உதிரிப்புகள் திரைப்படத்தில் எஸ் ஜானகியோட குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு. கண்ணதாசனுடைய வரிகளை இளையராஜாவினுடைய இசையில் இதோட நிகழ்ச்சி நிறைவு செய்யறது நான் யானி தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4 எல்லாமே இப்போ மிஸ் செமதோளை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு

தயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய குரலில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து மனோ சொர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில் வாலி வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டோம். நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில் வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:22 ஆயிட்டிருக்கு. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ, இஸ்ரத் அண்ட் சிற்பி இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில் சிற்பி அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து. மனோ, மின்மினி இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

அன்பு சின்னம் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், வாலி வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அமைதி படை திரைப்படத்திலிருந்து மனோ சொர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

ஆவதெல்லாம் பெண்ணாலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:47 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ சித்ரா இவங்களுடைய குரலில், கங்கை அமரன் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

音符。

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்திரகுமரன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். மேடவாக்கம் ஆர் குமாரவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது நட தனுமனிஷம் என்று தொடங்கும் சித்தரஞ்சனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில்.
0: சாரசமுகி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ராகம் கவுடமல்ஹார், ரூபக தாளம்.

நேரம் 4:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. சடநந்த தாண்டவம் என்று தொடங்கும் அச்சுததாசர் இயற்றியது பகுதாரி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. அடமோடி கலதே என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது சாருகேசி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:59. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்திரகுமரன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். மேடவாக்கம் ஆர். குமாரவேல் அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை

எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சியாமலா சிவராமன் அவர்களின் குரலில்.

கண்டே குருட்சிதிபதே தவ சுப்ரபாதம். ஏலாதி சமஸ்கிருத சுகந்தி நதி ஜலாஜைஹி ஹைமைர்கடை நிஜசிரோ வித்ருதை லசந்தஹ த்வத்கிங்கரா ஸ்வதபிஷே.

நேரம் 5:24. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.